0: ஏ தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: டே தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: ஏ தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: காலம் நமக்கு கற்றுக் கொடுக்கறது என்ன அப்படின்னா, எதுக்காகவும் வெயிட் பண்ணாத செய்ய வேண்டியதை அப்போவே செஞ்சு முடிச்சிரு அப்படிங்கிறதாங்க. இன்றைக்கி புதன்கிழமை வாரத்தோடைய மைய பகுதியில் இப்போ நம்ம வந்துட்டோம். இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷலான நாளும் கூட, ஜூலை மாதம் 1st புது மாதம் பிறந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நேஷ்னல் டாக்டர்ஸ் டே. கண்டிப்பாக வந்துட்டு இரவு பகல் பார்க்காம நம்மளுக்கு நம்மளுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக, ஒரு மனித உயிரை காப்பாத்துறதுக்காக மருத்துவர்கள் ரொம்ப சூப்பராகவே வந்து உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான தினம் தான் இன்று. இன்னைக்கான நாளில் மருத்துவர்கள் அனைவருக்குமே வந்து இனிய மருத்துவர்கள் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றதுக்காக சத்யா நான் பல தகவல்களை கொடுத்து வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே வந்துட்டு என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியாக ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையில் காலம் நமக்கு கற்றுக் கொடுக்குற மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத அப்போவே விட்டுருணும் அப்படிங்கிறது. ஏன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா காலங்கள் கடந்து மட்டும்தாங்க போயிட்டுருக்கோம். காலங்கள் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது. அதே மாதிரி தான் நம்மளும் யாருக்காகவும் எதுக்காகவும் வெயிட் பண்ணாமல் செய்ய வேண்டியதை அன்னைக்கே செஞ்சு முடிச்சிருது நல்லது அப்படிங்கிறத வந்துட்டு காலம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 33°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C ஆகவும் இருக்கப்போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28°C இருந்திருக்குது. இன்றைக்கி வானம் மேகமூட்டத்தோடு தான் இருக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்க்குறோம் வானம் ஓரளவுக்கு எப்படி மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போது அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியை சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஊட்டி எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமையும் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலாக மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்ல இருக்குது. அது என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறதுலாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே ஹேவாக் பிரதர்ஸ் உடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களா மின்றாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே, ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐங்க. ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம்னா நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 முதல் 11 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன உங்கள் சத்யா, நம்ம ஊரில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தாங்க, ஆனால் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை நினச்சி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அசாதாரணமானது. என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, கொய்யாக்காய் தான். இந்த கொய்யாக்காயில் வைட்டமின் சி ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆரஞ்சு பழத்தை விட அதிகமான வைட்டமின் சி வந்துட்டு இதில் இருக்குது அப்படி மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக உதவுது, இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஜீரண சக்தியை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனைகள்லாம் வந்து வராமல் பாதுகாக்குது. அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக இருக்குது. இதில் கிளைசெமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கிறதுனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு வேகமாக அதிகரிக்காமல் இருக்க இது ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ல உடலுக்கு புத்துணர்ச்சி கொடுக்குது, தோல் ஆரோக்கியத்தையும் வந்துட்டு பாதுகாக்குது. நம்ம பாட்டி காலத்தில் கொய்யா இலையை கூட மருந்தாக பயன்படுத்துவாங்க. பல்வலி, வாய்ப்புண்ணு, வயிற்றுப்போக்கு இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு கூட கொய்யா இலையை வந்துட்டு கஷாயம் பண்ணி அதை வந்துட்டு குடிப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்துட்டு நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது தான் இந்த கொய்யாக்கனி. ஸோ உங்களுக்குமே வந்துட்டு எங்கேயாவது கொய்யாக்கனி கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு சாப்பிடுங்க. இப்போது நம்ம சேலத்தில் மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 22 ரூபாய், உருளைக்கிழங்கு 54 ரூபாய், திம்பம் உருளைக்கிழங்கு 30 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 48 ரூபாய், பெரிய வெங்காயம் 38 ரூபாய், பச்சை மிளகாய் 44 ரூபாய், கத்தரிக்காய் 50 ரூபாய், வால் கத்தரிக்காய் 50 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 48 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 45 ரூபாய், வெண்டைக்காய் 35 ரூபாய், முருங்கைக்காய் 60 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 28 ரூபாய், புடலங்காய் 38 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 36 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 55 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 28 ரூபாய், பீன்ஸ் 90 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 84 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், புஷ் அவரை 75 ரூபாய், கேரட் 68 ரூபாய், மாங்காய் 25 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 40 ரூபாய், புவன் வாழை 40 ரூபாய், தேன்வாழை 50 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 70 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 200 ரூபாய், கீரைகள் கட்டொன்றுக்கு 20 ரூபாய் வரைக்குமே விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மருந்தாங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, சூரமங்கலம் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததாக தில்திலிப்புடைய வாண்டட் வைட் சாங் வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: மச்சான், இந்த உலகத்திலேயே ரொம்ப சாஃப்டானவங்க டாக்டர்டா, அவங்க கிட்டயே போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கனா, அப்படி என்னதான்டா பண்ணியிருப்ப?
3: காய்ச்சல் அடிக்குதுன்னு டாக்டர் கிட்ட போனண்டா, ஊசி போடணும்னு
2: சொன்னாரு. ஆ, கரெக்டு தான். அப்புறம்
3: அப்புறம் என்ன, டக்குன்னு டென்ஷன் ஆகி அடி ஆரம்பிச்சிட்டாரு.
2: டக்குன்னு டென்ஷன் ஆகிட்டாரா? சரி, இந்த இடைப்பட்ட கேப்பில் நீ என்ன பண்ண?
3: ஒன்றுமே பண்ணல மச்சான், ஊசி போடும் போது தடுத்துக்கிட்டே இருந்தேன், அவ்வளோதான்டா பண்ணேன்.
2: ஏன்டா அப்படி பண்ண?
3: அவரு தானே தடுப்பூசி போடணும்னு சொன்னாரு.
4: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா? போமா.
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு யாருக்காவது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க, அதுவும் ஃபார்மசி முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. ஃபார்மசி முடித்தவங்களுக்கு இப்போ பாதுகாப்பு படையில் பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் ICISF அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலியிடங்களுக்கு வந்துட்டு அறிவிப்பு வெளியாக இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்னென்ன பிரிவு பதினெட்டு லேப் டெக்னீஷியன் 5 எக்ஸ்ரே டெக்னீஷியன் 1 அப்படின்னு மொத்தமாக 24 இடங்கள் காலியாக இருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதி டிஎம்எல்டி டி ஃபார்ம் பி ஃபார்ம் ரேடியோகிராஃபி இது மாதிரியான பணியிடங்கள் காலியாக இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு உடல் தகுதி தேர்வு மருத்துவ பரிசோதனை மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய முறை ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய். SCST பிரிவினருக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணதுக்கான கடைசி நாள் 7/7/2026 அன்னைக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணணும். இது பற்றின விவரங்கள் கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா CISF REECTT.CISF.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இவங்களை பற்றின கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது வந்து கவர்மெண்ட் ஜாப் தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு ஒரு சில இடத்துல வந்துட்டு மின்தடையானது ஏற்பட பகுதி ஒரு இடத்துல எங்கே அப்படின்னா சங்ககிரி துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால படைவீடு, பச்சாம்பாளையம், சங்ககிரி ரயில்வே ஸ்டேஷன், சங்ககிரி மேற்கு, சன்னியாசிப்பட்டி, நாகிசெட்டிப்பட்டி, ஊஞ்சக்கரை, தண்ணீர் பந்தல் பாளையம், சின்னாகவுண்டனூர், வெப்படை சவுதாபுரம், பாதரை, அம்மன் கோவில், மக்கிரிப்பாளையம், முதலை மடையானூர், திருநகர் பைபாஸ் சிட்டி இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணியிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையில எத்தையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். ஸோ மறக்காமல் உங்களுடைய வேலைகள் ஏதாவது இருக்குது, மின்சாரம் சம்மந்தப்பட்ட வேலைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா மறக்காமல் டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் கார்ஜினுடைய குண்டுக்கோழி சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ ஒரே நாளில் அடுத்தடுத்து தங்கத்தோடைய விலையில மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம எல்லாருமேட்டு தங்கத்தோடைய விலை மற்றும் வெள்ளியோடைய விலை எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு நாள் தங்கத்தோடைய விலை அதிகமாகுது, இன்னொரு நாள் தங்கத்தோடைய விலை கம்மியாகுது, திரும்ப அதிகமாகுது கம்மியாகுது. இதே மாதிரி தான் வந்துட்டு கடந்த சில நாட்களாகவே வந்துட்டு போயிட்டு இருந்திருக்குது. அந்த வகையில் இப்போவுமே வந்துட்டு ஒரே நாளில் தங்கத்தோடைய விலை அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருந்திருக்குது. தமிழகத்தில் நேற்று காலையில் தங்கத்தோடைய விலை கிராமுக்கு 270 ரூபாய் குறைஞ்சி 13,030 ரூபாய்க்கு விற்பனை ஆகிச்சுக்குது. பவனுக்கு 2,160 ரூபாய் சரிவடைஞ்சி 1,04,240 ரூபாய்க்கு விற்பனை ஆகிச்சுக்குது. வெள்ளியோடைய விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைஞ்சி 240 ரூபாய்க்கு விற்பனை ஆகிச்சுக்குது. நேற்று சாயங்காலம் தங்கம் கிராமுக்கு 170 ரூபாய் அதிகமாகி 13,200 ரூபாய்க்கு விற்பனை ஆகிச்சுக்குது. அதே மாதிரி பவனுக்கு 1,360 ரூபாய் அதிகமாகி 1,05,600 ரூபாய்க்கு விற்பனை ஆகிச்சுக்குது. வெள்ளியோடைய விலை கிராமுக்கு 5 ரூபாய் அதிகமாகி 245 ரூபாய்க்கு விற்பனை ஆகிச்சுக்குது. கிலோவுக்கு 5,000 ரூபாய் அதிகமாகி 2,45 லட்சம் ரூபாய்க்கு இப்போ விற்பனை ஆகிச்சுக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இதையடுத்து நேற்று தங்கத்தோடைய விலை பவனுக்கு 800 ரூபாய் குறைஞ்ச நிலையில் வெள்ளியோடைய விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே மாதிரி தான் இருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்போ தங்கத்தோடைய விலை காலையில் அதிகமாகி சாயங்காலம் கம்மியாகிறது இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துட்டு வருது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேல வரக்கூடிய நாட்கள் இப்படியே தான் இருக்க போகுதா, இல்ல இதுக்கு மேல வரக்கூடிய நாட்கள் குறைய போகுதா, அதிகமாக போகுதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,020 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,04,160 ரூபாயாகவும் விற்பனை ஆகிச்சுக்குது. வெள்ளியோடைய விலை 235 ரூபாயாகவும் கிராமுக்கு, அதே மாதிரி வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 235,000 ரூபாயாகவும் விற்பனை ஆகிட்டு. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை 6.50 காசுகளாக தான் இப்போதைக்கு விற்பனை ஆகிட்டு அப்படின் மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. தங்கத்தோடைய விலை 13,020 ரூபாய் அப்படி மாதிரி இருந்துட்டு வருது. அதே நேரத்தில் பவுனுக்கு 1,04,160 ரூபாய் அப்படி மாதிரி விற்பனை ஆகிட்டு. அதாவது பவுனுக்கு கடந்த நாட்களில், அதாவது ஒரு மாதத்தில் மட்டுமே 10,000 ரூபாய் வரைக்குமே வந்துட்டு குறைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலையுமே கடந்த நாட்களை விட இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள் இப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸ் உடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு தான் இருக்குது. கேட்டேன் ஜெய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் இன்றைக்கி வானம் மேகமூடத்தோடு தான் இருக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. காலையிலேருந்து அப்படி தான் இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நேரங்களில் வானம் மேகமூட்டமாக ஆகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி நம்மளுடைய சேலத்தில் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வட தமிழகம் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே வந்துட்டு இன்றைக்கி மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கும் நாளைக்கும் வட தமிழகத்தில் சில இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலுமே இடி மின்னல் மற்றும் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. தென் தமிழகத்தில் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி மாவட்டங்களில் சில இடங்களில் வர 3ஆம் தேதி வரைக்குமே இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை தற்போதைய நிலையிலேயே தொடரும் அப்படின்னும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு தான் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் சாயங்காலம் நைட்டு நேரங்களில் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இப்போ வட தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் மேட்டூர் அணையுடைய நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 78.54 அடியாகவும் நீரிருப்பு 40.52 TMC ஆகவும் இருந்திருவது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 141 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 3000 கனஅடியாகவும் இருக்குது. இப்போது அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து வெறும் 141 கனஅடி மட்டும்தான், ஆனால் நீர் திறப்பு 3000 கனஅடி அப்படின் மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் நீர் திறப்பு எப்படி இருக்க போகுது, அது நேரத்தில் நீர்வரத்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ நீர்வரத்து கம்மியாகவும் நீர் திறப்பு ரொம்ப அதிகமாகவும் இருக்கிறதுனால நீர்மட்டம் மற்றும் நீர் இருப்பு வேகமாக குறைஞ்சிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் அதிகமாக வந்தால் தான் வந்துட்டு கொஞ்சம் சமாளிக்க முடியும். ஸோ நீங்களாம் மட்டும் மேடத்தில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். குடிக்கிறதுக்கு மட்டும் மேக்ஸிமம் வந்துட்டு யூஸ் பண்ணி முக்கியமாக வந்துட்டு நீங்கள் குளத்தெல்லாம் பிடிச்சிருங்க அப்படின்னா அதை அப்படியே ப்ராப்பராக வந்துட்டு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஜாரு முரளியின் பிஎஸ்பியோடைய காம்போவில் எம்ஆஎம்ஆ சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரம்

கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவது என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, இப்போ சிறப்பு வார ரயில்கள் இருக்கு இல்லையா, வாரந்தோறும் இயக்கக்கூடிய அந்த சிறப்பு வார ரயில்கள் ஜூலை மாதம் வரைக்குமே நீட்டிக்கப்பட்டிருக்குது. அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. பெங்களூர் டு திருவனந்தபுரம் சிறப்பு ரயில் புதன்கிழமை தோறும் நைட்டு 7:25 புறப்பட்டு கிருஷ்ணராஜபுரம், பங்காறுபேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், போத்தனூர், பாலக்காடு, திருச்சூர், எர்ணாகுளம், கோட்டயம் வழியா அடுத்த நாள் மதியம் 1:15 திருவனந்தபுரத்தை அடைய இருக்குது. அப்படின்னும் அதோடைய மறுமார்க்க ரயில் வியாழக்கிழமை தோறும் மதியம் 3:15 கிளம்பி அடுத்த நாள் காலையில் 8:30 பெங்களூருவை அடையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருச்சி டு பெங்களூர் சிறப்பு ரயில் செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில் 6:15 புறப்பட்டு கரூர், நாமக்கல், சேலம், பங்காறுபேட்டை, கிருஷ்ணராஜபுரம் வழியா அடுத்த நாள் மதியம் 1:54 பெங்களூருவை அடையுது. அப்படின்னும் மறுமார்க்க ரயில் செவ்வாய்க்கிழமை மதியம் 3:00 கிளம்பி அன்னைக்கு நைட்டு 10:30 திருச்சியை அடையுது. அப்படின்னும் இந்த ரயில்கள் ஜூலை மாதம் வரைக்குமே நீட்டிக்கப்பட்டிருக்கிறதா சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியா பட்டினம், பொன்னம்மாப்பேட்டை ஜங்ஷன், குகை, வின்சென்ட், புதிய பஸ் நிலையம், இந்த பகுதி எல்லாத்துலேயுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியிலேக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க, ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன் இல்லையா. இப்போது அடுத்ததான் இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, ஊட்டி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது, ஊட்டி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலைல 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். இப்போ அடுத்தது உங்களுக்காக பிளேஸுடைய தன்னானி நானே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாட வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துறாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னராக லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலகப் போர் வந்துருச்சு. அதாவது 1939 இரண்டாம் உலகப் போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்பில் போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. அப்போ வந்து 1952 இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்பில் போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் தோக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சாரு. அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில் தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில் இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 ஏப்ரல் 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்பில் மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சி அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே தெளிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினார். இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னால் அதற்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இப்ப நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
2: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: இப்போ நம்மளுடைய இந்திய அணியில் வந்துட்டு கமலினி அவர்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வீர பெண்மணி, அவங்க வந்துட்டு இப்போ இடம் பிடிச்சிருக்காங்க அப்படி மாதிரி தான் ஒரு அப்டேட் வந்துருக்குது. இணைஞ்சிருக்கீங்க எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. ஆசிய விளையாட்டு தேர்வு போட்டியில் வந்துட்டு இந்திய அணியில் கமலினி அவர்கள் வந்துட்டு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஜப்பானில் ஆசிய விளையாட்டு போட்டி வர செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வரைக்குமே நடக்கிருக்குது. இதில் பெண்கள் கிரிக்கெட் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்குமே நடக்கிறது. இந்தியா நடப்பு சாம்பியனாகவும் பங்கேற்றிருக்காங்க. இதுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்குது. T20 உலகக்கோப்பை தொடரில் லீக் சுற்றோடு வெளியேறி இருக்கக்கூடிய போதுமே ஹர்மன் பிரீத் கவுர் அவர்கள் வந்துட்டு கேப்டனாக நீடிக்கிறாங்க. விக்கெட் கீப்பர் யஸ்திகா உலகக்கோப்பை தொடரில் 4 போட்டியில் 41 ரன்கள் மட்டுமே வந்து எழுதி அமர்ந்திருக்காங்க. இவருக்கு பதிலாக தமிழகத்துடைய 17 வயது கமலினியும் மாற்று விக்கெட் கீப்பராக வந்துட்டு சேர்க்கப்பட்டிருக்காங்க. இப்போதைக்கு அணியோடைய விவரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, ஹர்மன் பிரீத் கவுர், ஸ்மிருதி மந்தனா, ஷைபாலினி, நிஜமீமா, தீப்தி, ரிச்சா, கமலினி, பாரதி, ஸ்ரீசரணி, ரேணுகா, கிராந்தி, அருந்ததி, ஸ்ரேயாங்கா, ராதா, நந்தினி, இவங்க தான் வந்துட்டு இப்போதைக்கு டீம் மெம்பர்ஸாக வந்துட்டு விளையாட போகிறாங்க அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய சேலத்தில் இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, ஜெனிஃபர். அவங்க வந்துட்டு அழகாபுரம் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஜெனிஃபர். உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரியே எல்லா நாளுமே நம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே கண்டிப்பாக நம்ம சூப்பராக ஜாலியாக இருக்கணும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும். உங்களுக்கான வெற்றிகள் கண்டிப்பாக உங்களை தேடி வரணும் அப்படின்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அசோக் சரவணனுடைய அடிராட்டினம் போல் சாங் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்க உங்களுடைய பிடிச்ச பாட்டை மறக்காமல் ஓட் பண்ணி விடுங்க. எந்த நம்பருக்கு அப்படின்னா 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ எந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பாட்டு பற்றின ஓட்டை வந்து பதிவு பண்ணிவிடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவோமா போமா?
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, அன்பின் கரங்கள் மாற்றுத்திறனாளி அறக்கட்டளை 7வது துவக்க விழா வந்துட்டு நடக்கப் போகுது. இதில் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள் மாணவர்களுக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளுமே வந்துட்டு வழங்கக்கூடிய விழாவுமே நடக்கப் போகுது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எங்கே இது நடக்குது அப்படின்னா, குழந்தை இயேசு கோயில் அன்னை இல்லம் கல்யாண மண்டபம் நான்கிலோடு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் வந்துட்டு நடக்கப் போகுது. என்றைக்கு அப்படின்னா 1/7/2026 இன்னைக்கு தான் காலையில் 9:30 மணியிலேருந்து நடக்கப் போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச கண் பரிசோதனை, அதுக்கப்புறமா எலும்பு மூட்டு தண்டுவாடு அறுவை சிகிச்சைக்கான பரிசோதனைகள் மற்றும் அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான கர்ப்பப்பை பிரச்சனை, பொது சுகாதாரம், பொது மருத்துவம் மாதிரி பற்றியான நிறைய பரிசோதனை முகாம்கள் நடக்கப்போகுது அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் போய் கலந்துக்கிறீங்க அப்படின்னா காலையில் 9:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, போய் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. எங்கே அப்படின்னா, குழந்தை இயேசு கோயில் இருக்கக்கூடிய அன்னை இல்லம் கல்யாண மண்டபத்தில் தான் வந்துட்டு நடக்கப்போகுது, நான்கிரோடு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல. ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டும் இருக்குதுங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ ஒரு ஆஃபீஸ் வந்துட்டு லஞ்ச் பிரேக்கில் 1 நிமிஷம் கூடுதலாக எடுத்ததுனால 1 மணி நேரம் கூடுதலாக சம்பளம் இல்லாமல் வேலை செய்யணும் அப்படி மாதிரி நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. இது வந்து இணையதளத்தில் பயங்கர வைரலாக போயிட்டு இருந்திருக்குது. ஒருவேளை ஊழியர் வந்துட்டு அலுவலக நேரத்தை தாண்டி 1 நிமிஷம் கூடுதலாக வேலை செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி வந்துட்டு நெட்டிசன்களையுமே அதுக்கு கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலிருந்து 6 மணிக்குள் பார்க்கக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க. குரு அவங்களோட உங்களுக்காக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் மாதிரியான நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்த்துட்டு இருக்காரு. ஸோ மறக்காம கேளுங்க, இது வாலிப வயசு நிகழ்ச்சி, குரு அவங்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ அடுத்ததான் இன்னைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, இன்றைய காலத்தில் மக்களிடம் விழிப்புணர்வு அதிகரித்துள்ளதா குறைந்துள்ளதா. இன்றைய காலத்தில் மக்களிடம் விழிப்புணர்வு அதிகரித்துள்ளதா குறைந்துள்ளதா அப்படிங்கிறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மதன் தங்கதுரையுடைய யாரு அவங்கிருக்கா அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்காக சூப்பரான ஒரு அப்டேட்மே வெயிட்டிங்ல இருக்குது, அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் வந்துருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, மக்கள் குறைதீர் கூட்டம் நாள் வந்துட்டு நடந்து முடிஞ்சிருக்குது. நம்முடைய சேலம் மாவட்டத்தில் பொதுமக்கள்கிட்டேருந்து பெறக்கூடிய மனுக்களுக்கு உடனுக்குடன் தீர்வு காணக்கூடிய அடிப்படை தேவைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது, இது மாதிரியான விஷயங்களுக்காக வந்துட்டு இந்த குறைதீர் கூட்டம் மட்டும் நடந்திருக்குது. பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு தேவையான நடவடிக்கைகள் உள்ளிட்ட பணிகளில் அரசு அலுவலர்கள் அனைவரும் ஒரு செயல்பட வேண்டும் அப்படின்னும், குறிப்பாக பொதுமக்கள் ஒருமுறை வழங்கிய மனுக்கள் மீண்டும் வராத வகையில் மனுவுடைய மீது உரிய தீர்வு வழங்கப்படுவதை அலுவலர்கள் உறுதி செய்யணும் அப்படி மாதிரி வந்துட்டு அறிவுறுத்தப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் மனுக்களை வழங்கக்கூடிய வகையில் மாவட்ட ஆட்சியரகத்துடைய தரைதளத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு சொல்லிட்டு நடத்தப்பட்டு வரக்கூடிய குறைதீர் கூட்டம் முகாமில் அளிக்கப்பட்ட 13 மனுக்களை பெற்று உரிய நடவடிக்கை மேற்கொள்ள தொடர்புடைய அலுவலர்களுக்கு அறிவுறுத்தவுமே பட்டிருக்குது. இந்த குறைதீர் கூட்ட முகாம் நாளில் வந்துட்டு தனித்துணை ஆட்சியர், அதுக்கப்புறமா திட்ட அலுவலர், மாவட்ட ஆதிதிராவிட நல அலுவலர், மாவட்ட வழங்கல் அலுவலர், உதவி ஆணையர், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர், உதவி இயக்குனர் ஆகியோர் வந்துட்டு இந்த கூடுதல் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா நிஷா குகன். அவங்க வந்துட்டு நாளைக்கு அவங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே நிஷா குகன். உங்களுக்கு நாளைக்கு நாள் மாதிரி எல்லா நாளுமே நம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் எப்பயுமே வந்துட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் என்னென்ன விஷயங்களாக வந்துட்டு அச்சீவ் பண்ண நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கா வந்து பர்த்டே விஷயம் சொல்ல வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா, நம்மளோட நிலையை என்றைக்கே கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, என்றைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ அவங்களுடைய டீட்டெயில்ஸை யாருக்கு விஷ் பண்ணணும் யாரெல்லாம் விஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக அகேஷுடைய அரண்மனை சாங் வந்துகிட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்கிறதுக்காக ஒரு விஷயம் தாங்க வெயிட்டிங்கில் இருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இன்றைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறது தான். இன்றைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்னென்னா, இன்றைய காலத்தில் மக்களிடம் விழிப்புணர்வு அதிகரித்துள்ளதா குறைந்துள்ளதா. இன்றைய காலத்தில் மக்களிடம் விழிப்புணர்வு அதிகரித்துள்ளதா குறைந்துள்ளதா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திற்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்திய ஏன் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தனா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதேமாதிரி நம்மளோட நிலை என்னான்னு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வரையறுக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியை சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, ஊட்டி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது, ஊட்டி எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் நீலகிரி. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கஸ்தூரி அண்ணா திருப்பூரில் இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூரில் இருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தாக்கா பட்டியில் இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியில் இருந்தும், துரை அண்ணா கோயம்புத்தூர் அன்னூர் கஞ்சப்பள்ளியில் இருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தாக்கா பட்டியில் இருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாண்டப்பட்டியில் இருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியில் இருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்ல இருந்துமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி தர்னிஷா, சுபாஷ், தினேஷ், காவியா, மாரிமுத்து, ஜோஷ்வா, தனேஷ் இவங்களும் இந்த கேள்விக்கான பதிலை சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலை 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள புறப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட பதிலை காலை 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டு ஜாலியாக விளையாட வந்துட்டேன். மக்களே, எல்லோருக்கும் அருமையான காலை வணக்கம். இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாடுறேன் திவாகர். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் உங்களோட விளையாடுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். அதை வந்து நான் விளையாடுறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி நீங்கள் வந்து வாகை சுடவால விளையாடணும்னு நினச்சிங்கன்னா எப்படி விளையாடுறது திவாகர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட ஃபோன் இருக்குன்னா அந்த ஃபோன் எடுத்து 9787-107.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா என் கூட நீங்கள் ஜாலியாக பேசிக்கிட்டே விளையாடலாம். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாட போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன நம்பர்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு டைம் கூட நம்பர் சொல்கிறேன், 9787-70-1078 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா என் கூட விளையாடலாம். இன்றைக்கி வந்து உங்களோட ஒரு புதிர் விளையாட்டு தான் விளையாட போகிறேன். யார்

0: நான் இல்லை நான் யார் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட ஒரு மூணு குறிப்பு கொடுப்பேன். அந்த மூணு குறிப்பை வச்சு நான் யார் அப்படிங்கிறத நான் எதை சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டாக நம்ம விளையாட போகிறோம். இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் இல்லை இந்த ரெண்டு மணி நேரமும் நாம் இதுதான் விளையாட போகிறோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சி நான் கால் பண்ணுங்கள் மக்களே 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இந்த நான் யார் அப்படிங்கிற விளையாட்டை விளையாடணும்னா நான் சொன்ன நம்பர் கால் பண்ணுங்கள். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னா, உங்கள்கிட்ட நான் ஒரு மூணு குறிப்பு கொடுப்பேன். அந்த கொடுக்குற மூணு குறிப்பை வச்சு நான் எதை சொல்ல வரேன், என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இதுதான் அன்னைக்கான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ விளையாட போகிறோம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்திலிருந்து பேசுகிறேங்க.
0: மாணிக்கவேல் அண்ணா, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கான குறிப்பு, நான் வந்து சுற்றி கொண்டே இருப்பேன், ஒரு இடத்துல கூட நிக்க
1: மாட்டேன்,
0: எங்கேயும் போக மாட்டேன். என்னன்னா மூணு குறிப்பு சொல்றேன். சூப்பர் அண்ணா, அருமையா சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி அண்ணா. நன்றி. அட, ரெண்டு குறிப்பு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள ஆச்சுட்டார். அவ்வளோ ஈஸியாக சொன்ன நான். அருமையாக விளையாண்டிங்க மாணிக்கம், ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவ நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க. இது பாக்கிறேனுடன் உங்களுக்காக சூப்பரான ஒரு மெலடி சாங் தான் வந்துகிட்டே இருக்குது, உசுராகிற நானும் அப்படிங்கிற பாடல். இந்த பாட்டு வந்து நம்ம ஸ்டீல் பிளான் டெல்லிலக்காவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அக்கா பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மக்களை நீங்களும் வந்து இந்த விளையாட்டை விளையாடுனா கால் பண்ணுங்கள். 9787707 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது பாக்கிறேன் கூட விளையாடலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்னுறாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே, ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐ ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான செமையான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யார் அப்படிங்கிற விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு மூணு குறிப்பு சொல்லுவேன். அந்த மூணு குறிப்பை வச்சு நான் என்ன விஷயம் சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இப்போ இந்த நான் யார் அப்படிங்கிற விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேரம் அழிஞ்சிருக்காங்க. அவங்களோட விளையாண்டுருவோம் இந்த விளையாட்டை. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்,
1: வணக்கம். வணக்கம் ருக்குமணி பாட்டி, நான் சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சன்னி. இன்னைக்கு மழை வர மாதிரி பிரைட்டா தான் தெரியுது.
1: மழை வர மாதிரி பிரைட்டா தெரியுதா?
2: ஆமா.
1: எப்படி பாட்டி மழை வர மாதிரி இருந்தா பிரைட்டா தெரியும்?
2: பிரைட்டா இருந்தாக்கா அந்த கோடைக்கா அந்த மழை வர மாதிரி பிரைட் இருக்குது.
1: மழை வர மாதிரி அந்த பிரைட். சரி பாட்டி. பாட்டி இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
2: விளையாடுறோம்
1: தெரியுமா? அதை வச்சு நான் என்ன விஷயம் சொல்ல வரேன் அப்படிங்கறத நீங்க சொல்லணும் பாட்டி.
2: விளையாடுவோமா?
1: ஓகே. உங்களுக்கான மூணு குறிப்பு: எனக்கு கால்கள் இல்லை ஆனால் நான் நன்றாக ஓடுவேன், நான் இல்லாமல் யாராலும் வாழ முடியாது, பல உயிரினங்களால் வாழ முடியாது. நான் யார்? உயிரா பாட்டி? ஆவியெல்லாம் இல்ல பாட்டி. இது வந்து ஐம்பூதங்களில் ஒன்று.
2: ஒன்றா?
1: பஞ்சபூதங்களில் ஒன்று.
2: பஞ்சபூதம் காற்று.
1: காற்றுன்னு சொல்லலாம், ஆனா நான் வந்து தண்ணீர் தான் எடுத்தேன். காற்று சொல்லலாம் பாட்டி, ஆனா நான் தண்ணீர் தண்ணீர் வச்சுதான்
2: சொன்னேன்.
1: சரி சரி பாட்டி, ரொம்ப நன்றி பாட்டி.
2: ஒன்னு
1: போதும் பாட்டி.
2: இன்னைக்கு காலையில நம்மை சுற்றியில ஒரு இயற்கை அழிச்சிட்டு செயற்கையில ஒரு பாட்டு வந்தது, அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிங்க.
1: சரிங்க பாட்டி.
2: அத கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு பாட்டு இப்ப கண்டுபிடிக்கிற பாட்டு ஏற்கனவே ஒண்ணு சொல்லிருக்கேன். இந்த பாட்டு ஒண்ணு நாளைக்கு சொல்லிடுவேன்.
1: சரி சரி பாட்டி, சரி பாட்டி, ரொம்ப நன்றி பாட்டி.
2: நன்றி சாமி, நன்றி சாமி.
1: ஜாதகப்பட்டியிலிருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு அருமையா விளையாண்டிக்க பாட்டி. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவான் நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக செமையான பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாடு எட்டு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஏன்டா முழுகுது?
3: ஏன்னா அதுக்கு நீச்சல் தெரியாது.
4: அண்ணே, நீங்க பெரிய ஆளுங்க.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவான கிளச்சல் நினைஞ்சிருக்கீங்க. மக்களே, இது வாக்கறவங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான செமையான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யார் அப்படிங்கிற விளையாட்டு. உங்கள்கிட்ட வந்து ஒரு குறிப்பு, ஒன்று மூணு குறிப்பு சொல்லுவேன். அந்த மூணு குறிப்பில் நீங்கள் நல்லா கேட்டுக்கிட்டு, கவனமாக கேட்டுக்கிட்டு, அதுலேருந்து நான் என்ன விஷயம் சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் நினைஞ்சிருக்காங்க. அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். திவா, சேலம் இரும்பாலையில இருந்து இணைப்பு என்பவர் எழிலரசி. நிலையத்துல நலமா இருக்கீங்களா?
3: எழிலக்கா, எல்லாருமே அருமையா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கும் திவா. இன்னைக்கு வந்து மாத ஏழாம் மாதத்தின் முதல் நாள்.
3: விளையாண்டு தெரியுமா?
4: நீங்க வந்து ஒரு மூணு விஷயம் சொல்றீங்க, அதுல வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும்.
3: விளையாடுவோமா?
4: விளையாடலாம்.
3: நான் இரவில் வருவேன், பகலில் மறைவேன், என்னை யாராலும் பிடிக்க முடியாது. நான் யார்?
4: இரவில் வருவேன், பகலில் மறைவேன்,
3: இருள். சூப்பர் சூப்பர் அக்கா, கரெக்டா சொன்னீங்க, ரொம்ப நன்றி அக்கா.
4: அடுத்தது இன்னொன்னு
3: விளையாடலாமா அக்கா? ஆசை கேட்டதுனால உங்களுக்காக இன்னொன்னு சொல்றேன். நான் எழுத உதவுவேன், ஆனால் என்னால் படிக்க முடியாது. எழுத்தாளர்களுக்கு நான் மிகவும் உதவியாக இருப்பேன். நான் யார்?
4: எழுத உதவேன், படிக்க முடியாது, உதவியாக இருப்பேன்.
3: ஆமா,
4: நன்றி
3: அக்கா. நன்றி,
4: நன்றி.
3: ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழில் அக்கா வந்து வாண்டடா எனக்கு இன்னொன்று சொல்லுங்கன்னு கேட்டு அருமையாக விளையாண்டுட்டு போயிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா, நீங்க நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இது வாக்கிறேன் கூட இணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க மக்களே. இது வாக்குறவங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டுருக்கோம். நான் யார் உங்கள்கிட்ட நான் ஒரு மூணு குறிப்பு கொடுப்பேன். அந்த மூணு குறிப்பை வச்சு நான் என்ன விஷயம் சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இதுதான் இன்றைக்கி நான் இப்போ விளையாட்டாக விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707.8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பான நேர் காத்துட்ருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம்.
1: சத்தீஷ் எப்படி இருக்கீங்க? நம்ம வாழ்க்கையில ஓடிட்டே இருந்தாதான் நம்ம வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும். அப்பப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும், இதையும் மறக்க கூடாது. சூப்பர் சூப்பர் அண்ணா. சரிங்க, ஆமா
2: விளையாண்டலாமாண்ணா?
1: ஓகே, உங்களுக்கான குறிப்பு, முதல் குறிப்பு, என்னை வெட்டினால் எல்லோரும் அழுவார்கள் ஆனால் நான் அழமாட்டேன். நான் யார்? என்னை வெட்டினால் எல்லாரும்
2: அழுவார்கள்.
1: இல்ல இல்ல, நல்லா கேளுங்க. என்னை வெட்டினால் எல்லாரும் அழுவார்கள் ஆனால் நான் அழமாட்டேன். நான் ஒரு காய்கறி வகையை சார்ந்தவன். நான் யார்? வெங்காயம். சூப்பரண்ணா, கரெக்டா சொன்னீங்க. நன்றி நன்றி சதீசண்ணா.
2: நன்றி
1: நன்றி. நம்ம சதீசண்ணா கால் பண்ணி சூப்பரா சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு எங்கிருந்தாலும் கரெக்டாக டைம் வந்து சூப்பராக விளாண்டுட்டு போயிருக்கீங்கன்னா ரொம்ப நன்றி சதீஷ். நான் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாட்டுன்னு வந்துட்டு இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதல் அம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை விழுத்தி புட்டா என் மனச தொழுத்தேன் உனக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நெஞ்சிருக்கீங்க. இது பார்க்கற என்னுடன் இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் யார் அப்படிங்கிற விளையாட்டு. இந்த நான் யார் அப்படிங்கிற விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்கறேன் கூட ஜாலியாக விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து சூப்பரான பாடல் கேட்டிருப்பீங்க, அந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேர் காத்துட்ருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: இணைய நற்காலை வணக்கம் தீபா. நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: வணக்கம் சந்திரசேகர், என்ன எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க தீபா? நல்லா இருக்கீங்களா?
1: அருமையா இருக்கா? அருமையா இருக்கண்ணா.
2: நேத்து மழை பெய்ஞ்சதா?
1: பெய்ஞ்சதண்ணா. மழை நேத்து வந்து அவ்வளோக்கா பெய்யலைங்கண்ணா, பட் கிளவுடியா இருந்தது.
2: ஓ சரி சரி. வேலூர் இல்லாமல் கொஞ்சம் கிளவுடியா தான் இருந்தது மழை அப்படின்னு ஸ்பெஷலா சொல்றதுக்கு இல்ல.
1: சரி சரிங்கண்ணா. அண்ணா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா? கண்டிப்பா கண்டிப்பாண்ணா. சரிங்க அண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா.
2: தேங்க் யூ தீபா. சூப்பரா மேடம். பாய்
1: பாய் அண்ணா. பாய். காட்பாடியில இருந்து நம்ம சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறையா நேயர்கள் கூட இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்க கூட ஜாலியாக பேசிட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். முதல் ஒரு மணி நேரம் முடிஞ்சது, அடுத்த ஒரு மணி நேரம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கேன். இந்த ஒரு மணி நேரத்தில் விளையாடணும்னா 9787707.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதனைத் தொடர்ந்து இன்னைக்கு வந்து நம்ம நான் யார் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு. அந்த நேயர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். வெள்ளார் ரங்கசாமி ஐயா.
1: வெள்ளார் ரங்கசாமி ஐயா, எப்படி இருக்கீங்க ஐயா?
2: அற்புதமா இருக்கு ஐயா. தாங்கள அனைவரும் நலமா?
1: எல்லாருமே சூப்பரா அருமையா இருக்கும் ஐயா.
2: மிக மிக சந்தோஷங்க ஐயா.
1: சரிங்க ஐயா. ஐயா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு
2: இருக்கோம் தெரியுமா? அதான் நான் யாருங்களா?
1: ஆமா, நான் யார் விளையாடுவோமா?
2: விளையாடலாங்க.
1: ஓகே, நான் பேசுவேன் ஆனால் எனக்கு உயிர் இல்லை, என்னை அழைத்தால்தான் நான் பேசுவேன். நான் யார்?
2: கைபேசி.
1: ஐயா எப்படிங்க ஐயா இவ்வளோ கரெக்டா சொன்னீங்க? சூப்பர் சூப்பர் ஐயா, தரமா சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா.
2: நன்றி வணக்கம் ஐயா.
1: நன்றி வணக்கம் ஐயா.
2: பேசிட்டு இருக்கிறது கைபேசி.
1: கைபேசி தாங்க ஐயா. சூப்பர் ஐயா,
2: நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி. வெள்ளாறுலேருந்து ரங்கசாமி ஐயா கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி ஐயா இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். உங்களுக்காக அருமையான பாடல் ரெண்டு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களே. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்தினாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னரா லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலக போர் வந்துருச்சு. அதாவது 1939 இரண்டாம் உலக போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்புல போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்புல போடப்பட்டது. அப்போ வந்து 1952 இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்புல போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் தோக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சார். அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில் தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 ஏப்ரல் 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்பில் மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சி அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே தெளிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினார். இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னால் அதற்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: So சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் யார் அப்படிங்கிற ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட நான் வந்து மூணு குறிப்பு கொடுப்பேன். அந்த குறிப்பு வச்சு நான் என்ன விஷயம் சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் நினைஞ்சிருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
5: விளையாண்டு
2: தெரியுமா? நான் யார் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். விளையாண்டுருவோமா? உங்கள்கிட்ட மூணு குறிப்பு கொடுப்பேன், அதை வச்சு நீங்கள் சொல்லணும். ஓகே, உங்களுக்கான குறிப்பு: நான் அடிக்கடி திறக்கப்படுவேன், ஆனால் நான் பூட்டி இல்லை. என்னை உபயோகப்படுத்தினால் நன்றாக அறிவு வளரும்.
5: புத்தகம்.
2: புத்தகம் கரெக்ட். அண்ணா, அருமை அண்ணா, அற்புதமாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி அண்ணா.
5: நன்றி
2: நன்றி கஸ்தூரி அண்ணா. திருப்பூர் மாவட்டத்திலேருந்து நம்ம கஸ்தூரி நான் கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாரு. ரொம்ப நன்றி அண்ணா, இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுவாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: மச்சான், எதுக்கு கையாட்டிக்கிட்டே இருக்க?
1: மச்சான், கைய பார்த்தா தெரியல, புது வாட்ச் கட்டிருக்கடா.
0: ஓ அப்படியா? சரி மச்சான், உண்ட ஒண்ணு கேக்கவா?
1: ஒண்ணு என்ன? 10 கூட கேளு.
0: எந்த வாட்ச்ல கரெக்டா டைம் காட்டுன்னு சொல்லு.
1: எந்த வாட்சா தெரியலையே
0: மச்சான். எந்த வாட்ச்லயும் கரெக்டாலாம் காட்டாது, நாமளே தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும்.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துட்டு வாமா.
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துட்டு வாமா போமா.
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நடந்திருக்கீங்க. திவாகர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாவில் ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யார் அப்படிங்கிற விளையாட்டு. இந்த நான் யார் அப்படிங்கிற விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னு தெரியுமா? உங்கள்கிட்ட ஒரு மூணு குறிப்பு சொல்லுவேன். அந்த மூணு குறிப்பை வச்சு நான் என்ன விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல வர அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டு விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
4: 107.8
3: இல்ல நான் வானத்தில் பிறப்பேன், பூமியில் விழுவேன், என்னை பார்த்து பலர் மகிழ்வார், நான் யார்?
4: மலைநீர்.
3: சூப்பர் அக்கா, அருமையா சொல்லிட்டீங்க மலைநீர் அப்படின்னு. அருமை அருமை அக்கா, ரொம்ப நன்றி. கலை செல்வி அக்கா,
4: ஒன்னேதான்
3: நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களை.
5: சோன்மிட்டோக்கப்பேசி

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம். என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம். என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யார் அப்படிங்கிறது. உங்ககிட்ட ஒரு 3 குறிப்பு சொல்லுவேன். அதுலேருந்து நான் என்ன விஷயம் சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லணும். இப்போ இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் திவாகர். நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாபுரம் கோவிந்தசாமிங்க.
6: கோவிந்தசாமினா எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
6: நல்லா இருக்கேன். நம்ம ஊர்ல மழையா?
7: மழை இல்லைங்க, காத்து வெயில்.
6: சரி சரிங்க அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்
7: தெரியுமா? சரிங்க, நீங்க யாருன்னு நான் சொல்லணும்.
6: ஆமாங்க அண்ணா, விளையாடுவோமா? ஓகே. எனக்கு ரெக்கைகள் இருக்கு, ஆனா நான் பறவை கிடையாது. நான் வீட்டுல சுத்திட்டே இருப்பேன். நான் யார்? மின் விசிறி. சூப்பர் அண்ணா, கரெக்டா சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி அண்ணா.
7: நன்றி.
6: ஈரோடு மாவட்டத்துல இருந்து நம்ம கோவிந்தசாமி கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு. ரொம்ப நன்றி கோவிந்தசாமி விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களை. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இது வாக்கர் என்னுடன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். விவசாயம் சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடுவாவில் ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அருமையான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் தான் வந்து நான் யார் அப்படிங்கிறது. இந்த விளையாட்டை இன்றைக்கி நம்ம நிறைய நேர்கள் கூட விளையாண்டோம். எல்லாருமே சூப்பராக தாறுமாறாக அற்புதமாக விளையாண்டாங்க. கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதே மாதிரி எப்பயும் போல் உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம வாகை சுடுவா நிகழ்ச்சியிலேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்றைக்கி நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புற மக்களே, உங்களுக்காக சூப்பரான பாடல்கள் நிகழ்ச்சிகள்லாம் நம்ம சோனா எஃப்எம்ல காத்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரியே கருத்துக்கள் எதாக இருந்தால் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடுவா. நன்றி மக்களே, டாட்டா மக்களே, பை பை.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல். சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்தியாவோட பாதாம் நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் எதுவா இருக்கும்? நிறைய பேருக்கு இந்த கேள்விக்கு என்ன பதிலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன். அதை பத்தி தான் நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய புல்வாமா இந்தியாவின் பாதாம் நகரம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இது அதனுடைய பெரிய பாதாம் தோட்டங்களுக்கும் மிகச்சிறந்த தரமான பாதாம்களுக்கும் புகழ் பெற்றதா இருக்கு. இந்த பகுதியோட குளிர்ந்த காலநிலை, வளமான மண் மற்றும் சாதகமான வானிலை, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பாதாம் மரங்கள் வளர்றதுக்கு உகந்ததா இருக்கு. பாதாம் சாகுபடி தலைமுறை தலைமுறையா உள்ளூர் விவசாய பொருளாதாரத்துல ஒரு பாரம்பரிய இருந்து வருது. இதை தொடர்ந்து இந்த பகுதியோட தோட்டக்கலை துறையில இன்னுமே ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு. புல்வாமாவில் நிலவக்கூடிய கடும் குளிர்காலம் மற்றும் மிதமான கோடை காலம் போன்ற தட்பவெட்ப நிலைகள் பாதாம் சாகுபடிக்கு ஏற்றதா இருக்கு. இது நல்ல பூக்கள் பூக்கறதுக்கும் காய்கள் உருவாகிறதுக்கும் உகந்ததா இருக்கு. இந்த மாவட்டம் பாதாம் சாகுபடியில நீண்ட வரலாற்றை கொண்டிருக்கிறதோட இந்தியா ஃபுல்லாவே இருக்கக்கூடிய சந்தைகள்ல விற்கக்கூடிய அதன் உயர்தர பாதாம்களுக்காகவும் அறியப்படுது. ஜம்மு காஷ்மீர் இந்தியாவில பாதாம் உற்பத்தியில முதலிடம் வகிக்குது. இதை தொடர்ந்து வால்நட், ஆப்பிள், செர்ரி மற்றும் குங்கும பூவுக்கும் பெயர் பெற்றதா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மலைகளும் மிதமான காலநிலையும் பல தோட்டக்கலை பயிர்களின் வளர்ச்சிக்கு உகந்ததா இருக்கு. இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தங்களோட வருமானம் மற்றும் வேலை வாய்ப்புக்காக பாதாம் விவசாயத்தையே சார்ந்திருக்காங்க. பாதாம் தவிர புல்வாமா குங்கும பூ சாகுபடி பல தோட்டங்கள், பால் பண்ணை மற்றும் பிற விவசாய நடவடிக்கைகளுக்கும் பெயர் பெற்றது. இந்த மாவட்டம் ஜம்மு காஷ்மீரின் பொருளாதாரத்துக்கு பெரும் பங்களிப்பை வழங்குறதோட மாநிலத்தின் முக்கியமான தோட்டக்கலை பகுதிகளில் ஒன்றாவும் திகழுது. இருந்தாலுமே இந்த மாவட்டத்துல பாதாம் சாகுபடியே ரொம்பவும் அங்கீகரிக்கப்பட்ட விவசாய நடவடிக்கையா திகழுது. பல ஆண்டுகளா இந்த நகரம் அதன் பிரம்மாண்டமான பாதாம் தோட்டங்களுக்காகவும் இந்தியாவின் பாதாம் உற்பத்தியில முக்கிய பங்களிப்பாளராக இருக்கிறதுனாலையும் இந்த பெயரை பெற்று வருதுன்னு சொல்லலாம். என்னங்க இந்தியாவின் பாதாம் நகரம் எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்களுமே வந்து தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம ஊர்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப டீ காஃபி ஒரு சிலர் வந்து விரும்பி குடிப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டீ காஃபி குடிக்கிறது போலவே எனக்கு ஒரு பாதாம் பால் கொடுங்க அப்படின்னு சொல்லி

டீ கடைக்கு போனா பாதாம் பால் குடிக்கிற பழக்கமும் ஒரு சிலருக்கு இருக்கு. நம்மளே நிறைய பேர்த பாத்துருப்போம், ஏன் நம்மளே கூட விரும்பி குடிச்சிருப்போம். இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா பாதாம் பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து டெய்லியுமே வந்து தண்ணியில ஊற வச்சு சாப்பிடுவாங்க, அந்த பழக்கமும் இருக்கு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துட்டே இருக்கு. என்ன பாடல்ன்றத கேட்டு வந்துடலாமா?

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்றாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே. ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐங்க. ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம்னா நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சென்னை தலைமை செயலகத்துல சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையில வேளாண் பொறியாளரா இருக்கக்கூடிய பிரிட்டோராஜ் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப இயற்கை முறையில விவசாயம் செஞ்சோம் இல்லையா, அந்த காய்கறிகளை நம்ம என்ன மாதிரி விற்பனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலோசனைகளை சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
5: இதுல வந்து மொதல் விவசாயிகள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, முடிஞ்ச வரையிலும் நம்ம இருக்கக்கூடிய பொருளை நம்ம தெருவுல இருக்கிறவங்க, பக்கத்துல இருக்கவங்க, நம்மளுடைய ஊர்லயே விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளி தலைமை ஆசிரியர், அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், உடற்பயிற்சி ஆசிரியர்கள், அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து எல்லாருக்கும் பரவலா சொல்லிடுவாங்க. இவங்க எல்லாம் வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்தோம்னா, இந்த விவசாயி எல்லாம் நஞ்சு இல்லாத பொருள்களை உற்பத்தி பண்றாங்க, இவங்கள்ட்ட வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்ல வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம லைன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், இந்த மாதிரி அமைப்புகள் அல்லது பல்வேறு விதமான சங்கங்கள், அவங்கள்ட்ட சொன்னாலும் நமக்கு கிடைக்கும். அவங்க மக்களுக்கு நீங்க எங்க விற்பனை பண்றீங்க, உங்களோட மொபைல் நம்பர் எல்லாருக்கும் போகணும், இவ்வளவுதான் சுருக்கம். அப்போ அவங்க மொபைல் நம்பர் மட்டும் போயிடுச்சுன்னா கண்டிப்பா அவங்க வாங்கிக்குவாங்க, சரிங்களா? வாங்குறதுக்கு ஒரு ஆரம்பம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க வந்து உங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் தளங்கள் என்ன, அது வந்து பொதுவானதோ அல்லது வந்து குறிப்பிட்டு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் தளங்கள் எதுவா இருந்தாலும், நான் இப்ப தக்காளி போட்டிருக்கேன், எத்தனாம் தேதியில இருந்து எங்களுக்கு தக்காளி உற்பத்தி வரும், இது இயற்கை முறையில விளைவிக்கப்பட்டது, அதே மாதிரி கீரை நான் பண்றேன், மிள முருங்கைக்காய் பண்றேன், கத்திரிக்காய் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ஓனை பத்தியும் நம்ம என்ன இருக்குது, எப்பல இருந்து விளைச்சல் வரும், முக்கியமா வந்து வெள்ளரியோ அல்லது வந்து முட்டைக்கோசு அல்லது வந்து மாம்பழம் பலாப்பழம் அது மாதிரி பழ வகைகள் எப்பல இருந்து நான் கொடுக்க போறேன் அப்படிங்கறத நீங்க வாட்ஸ்அப் மூலமா சொல்லலாம், பேஸ்புக் மூலமா சொல்லலாம், மத்தபடி மத்தவங்க மூலமா எப்படி எல்லாம் பரவலாக்க பண்ண முடியுமோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா, ஒரு தெருவுல இருக்க ஒருத்தரை பிடிச்சீங்கன்னா போதும், அவங்க மூலமா எல்லாருக்கும் பரவ வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சுய உதவி குழு பெண்கள், அதே மாதிரி மருத்துவமனையில வேலை பார்க்கக்கூடிய நர்ஸுங்க, இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து கொஞ்சம் திறந்த மனதோட அவங்கள்ட்ட போய் சொல்றது, என்கிட்ட இருக்குங்க கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்னா, அந்த இடத்துல நான் போய் எப்படிங்க சொல்றது அப்படின்னு நீங்க அந்த ஒரு மன இறுக்கத்தை மட்டும் உடைச்சு நீங்க போய் சொல்லிட்டீங்கனாலே கண்டிப்பா ஜெயிச்சிடலாம்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா, இன்றைய சவால் என்னவா இருக்கு அப்படின்னா, நான் விளைவிச்ச பொருட்களை போய் விற்பனை செய்யறது என்ன மாதிரி அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு. சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப வந்து முக்கியமா ஒரு குழுக்கள் இருக்கு, அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஒரு ஆபீஸ் இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல யாராவது ஒரு பர்சன் கிட்ட, அதாவது யாராவது ஒரு நபர் கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா, அவங்க மூலமா நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்மளுடைய விற்பனையும் வந்து நல்லாவே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: மச்சான், எதுக்கு கையாட்டிக்கிட்டே இருக்க?
1: மச்சான், என் கைய பார்த்தா தெரியல, புது வாட்ச் கட்டிருக்கடா.
0: ஓ அப்படியா, சரி மச்சான், உண்ட ஒண்ணு கேக்கவா?
1: ஒண்ணு என்ன? 10 கூட கேளு.
0: எந்த வாட்ச்ல கரெக்டா டைம் காட்டுன்னு சொல்லு.
1: எந்த வாட்சா தெரியலையே
0: மச்சான். எந்த வாட்ச்லயும் கரெக்டாலாம் காட்டாது, நாமளே தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும்.
2: இஸ் இட்

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வர போகுது? எடுத்துடுவாமா? போமா.
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: கழிவுகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர்கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரம் மோட்டுப்பட்டி கிராமத்துல இருந்து கல்பனாக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப புலி விவசாயம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி விற்பனை இருக்குங்க. நிறைய சிரமமும் வந்து இதுல இருக்கு. என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா அக்கா வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. பத்மாவதி, இப்ப குடும்பத்துல இருக்கிறவங்க நாங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சேர்ந்து செய்வோம். இது மட்டும் இல்லாம எங்களுக்கு விவசாய காடும் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க பூ விவசாயமும் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் ரெண்டு மாடு வச்சிருக்கோம். இது எல்லாமே எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு உதவியா இருக்கு அப்படின்ற மாதிரி அக்கா சொல்லிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: கொண்டிருப்பது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எம் எஸ் வெங்கட். ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ரோலர் கோஸ்டர். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: பல்கலைக்கழகத்துல பயிர் நோயியல் துறையில் இணை பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் கார்த்திகேயன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப ஆரோக்கியமான வெங்காய விதைகளை நம்ம தேர்வு செய்யணும். எப்பயுமே சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்ப நம்ம வந்து ஒரு விதை போடுறோம் அப்படின்னா அது தரமான விதையா இருக்கணும் அப்படின்றது நம்ம விவசாய பெருமக்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பயிர் ஆகட்டும் இல்லைன்னா வெங்காயம் ஆகட்டும் அது வந்து நல்லாவே வரும் அப்படின்றது. சரிங்க, அது என்னன்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: ஆரோக்கியமான வெங்காய விதை குமிழ்களை தேர்வு செய்து நடவு செய்ய வேண்டும். அறுவடை செய்த வெங்காய குமிழ்களை சுத்தமாக சேமிக்க வேண்டும். வயலில் ட்ரைக்கோடெர்மா அஸ்பரில்லம் 4 கிராம் 1 கிலோ விதை என்ற அளவில் விதை அல்லது குமிழ் நேர்த்தி மற்றும் ட்ரைக்கோடெர்மா அஸ்பரில்லத்தை 2.5 கிலோ பர் ஏக்கர் என்ற அளவில் வேறு பூசணத்துடன் கலந்து நாம் வயலில் இட வேண்டும். வேறு பூசணமானது 12.5 கிலோ 1 ஹெக்டேருக்கு என்ற அளவில் இட வேண்டும். நோய் தாக்கப்பட்ட செடிகளை பிடுங்கி எரிந்துவிட்டு அந்த இடத்தை சுற்றிலும் 0.1% கார்பன் டைசிங் அல்லது 0.1% காப்பர் ஹைட்ராக்சைடு கரைசலை மண்ணில் ஊற்றுவதனால் இதன் பரவல் பெருவாக குறைக்கப்படுகிறது. இந்த நோயை தவிர மழைக்காலங்களில் ஈரப்பதம் அதிகம் உள்ள காலங்களில் அடிச்சாம்பல் நோயின் தாக்குதல் பெருவாரியாக காணப்படுகிறது. இந்த நோய் குறிப்பாக அதிக ஈரப்பதம் உள்ள பகுதிகளில் மற்றும் பூசான வளர்ச்சி இலைகள் அல்லது பூ தண்டுகளின் மேற்பரப்பில் வளர்ந்து காணப்படும். பின்னர் தாக்கப்பட்ட பகுதி வெளிர் பச்சை கலந்த மஞ்சள் நிறமாக மாறி இறுதியாக இலைகள் அல்லது விதை தண்டுகள் சரிந்து காய்ந்து விடுகின்றன. இந்த நோய் தாக்கப்பட்ட செடிகளை கட்டுப்படுத்த மாங்கசோப் 2 கிராம் 1 லிட்டர் அல்லது புரோபினப் 2 கிராம் அல்லது மேண்டி புரோபினேட் 2 கிராம் வெபினாசோ குளோரோதலானில் 2 மில்லி என்ற அளவில் 10 நாட்கள் இடைவெளியில் 3 முறை தெளிப்பதன் மூலமாக இந்த நோயின் தாக்குதலை நாம் குறைக்க முடியும். நாற்று நட்டபின் 20 நாட்கள் கழித்து இந்த மருந்தை நோய் வருவதற்கு சாதகமான சூழ்நிலை உள்ள பொழுது தெளிக்கும் பொழுதும் நாம் இதனை நாம் கட்டுப்படுத்தலாம். மாங்கசப் அல்லது குளோரோதனலில் 2 முறை 10 நாட்கள் இடைவெளியில் தெளிப்பதன் மூலமாக நாம் இந்த நோயின் தாக்குதலை மட்டுமல்லாமல் மற்ற பூசான நோய்களின் தாக்குதலையும் நாம் விரைவாக குறைக்க முடியும்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப வெங்காயத்துல இலை கருகல் நோயை எந்த மாதிரி கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க பாட்டு கேட்டுட்டு வந்துருவோம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பறவைகள் உலா எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப கொக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, தன்னோட நீண்ட கழுத்தை நீட்டியும் குறுக்கியும் இலைய பிடிக்க ஆடும் ஆட்டம் ரொம்ப அழகானதுங்க. பயிரிட நிலத்தை சீராக்கிறப்ப, பயிரிட்டதுக்கு அப்புறமா நீர் பாய்ச்சறப்பையும் கொக்குகள் வந்து பக்கத்திலேயே பூச்சிகளை பிடிக்க சுத்திட்டே இருக்கும். நம்மளே ஒரு சில சமயம் பார்த்திருப்போம், இந்த வேலை செய்யறவங்களுக்கு கூட அந்த களைப்பு ஒரு சில சமயம் இருக்காது. அதை பார்த்தா நிலத்தை உழும்போது கொக்குகள் உழவு இயந்திரத்தின் பக்கத்துல அப்படியே பயமே இல்லாம வந்துட்டு போகும். சில தடவை பாத்தீங்க அப்படின்னா இயந்திரத்தோட முன்பகுதியில அமர்ந்து சவாரி செய்யறதும் இருக்கும். அடிபட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் பயமா இருக்கும். ஆனா அது பயப்படவே பயப்படாது. கொக்குகளை போலவே வந்து கறிக்குருவி மாட்டோட முதுகுல அமர்ந்துட்டு சவாரி செய்யும். இலவச சவாரியில பறக்கக்கூடிய களைப்பில்லாம உணவை தேடிட்டே இருக்கும். நிலத்தை உள போறத எப்படிதான் பறவைகள் தெரிஞ்சுக்குதோ இல்லையோ அங்க அப்படி உடனே வந்துரும்னா பாத்துக்கோங்களேன். அதே மாதிரி 50 நாகனவாய்கள், அதாவது மைனான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பறவையும் நிறைய அப்படி கொச கொச கொசன்னு வந்துருங்க. இந்த மாதிரி நிறைஞ்ச எண்ணிக்கையில இது வரைக்கும் அதை இங்க நாங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க. உணவுக்கான தேடல்ல சீக்கிரமாவே அதற்கான வழிய கண்டுக்குதுன்னு சொல்லலாம். ஒரு தடவை காற்றும் மழையும் வந்து கதிர் முற்றிய நிலையில இருந்த சோள பயிர்கள் எல்லாமே சாஞ்சு போயிடுச்சு. சில்லைகள்ல பல வகை அது நாள் வரை எங்க இருந்துச்சோ என்னமோ, சாஞ்ச பயிர்களை பார்த்ததுமே மகிழ்ச்சியோட அங்க குடியேறிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். தூக்கணாங்குருவிகளும் ஒன்னா சேர்ந்துருச்சு. அரிய பறவைகள் அப்படின்னு சொல்லும் போது பஞ்சுருட்டான்கள் கூட்டம் மாலை நேரம் காடு எங்குமே பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வட்டம் போட்டுட்டு இருந்திருக்கு. அது மண்ணுல புரண்டு மண் குளியலும் இடுது. வெளியில இருந்து வலசை வரக்கூடிய ஐரோப்பிய பஞ்சுருட்டான்கள் இங்க வர்ற வரைக்கும் இதுவே நடப்பா இருக்கும். ஐரோப்பிய பஞ்சுருட்டான்கள் கூட்டமா வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா அது தம்மோட கண்டத்துக்கு திரும்ப வர பஞ்சை பஞ்சுருட்டான்கள் எங்கேயோ போயிடுச்சுங்க. அதுக்கான காரணம் யாதோ, வந்த குருவிகளுக்கு இடம் கொடுக்கறதோ இல்லனா ஒரு பயமோ இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இது வரைக்கும் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு தடவை மட்டுமே வெள்ளை வண்ண வேதிவாள் குருவிய பார்த்திருக்கேன்னு சொல்றாங்க. அது பறக்கிறப்ப நீண்டு வளர்ந்த வெண்ணிற வாழ அசைறது கண்கொள்ளா காட்சியா இருக்குங்க. வலசை போவாம இங்கேயே இருக்கக்கூடிய செம்பழுப்பு நிற வேதிவாள் குருவிய அடிக்கடி பார்க்க முடியுது. அதனுடைய குரல் எனக்கு ரொம்பவே நல்லா பழக்கமாயிடுச்சு. பறக்கிறப்பயே அது வந்து பூச்சிகளை பிடிக்கிறது வியப்பா இருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி புது குரலா வந்து கேட்டுச்சு. அத பின்தொடர்ந்து நான் போனேன். வேப்ப மரத்துல சாம்பல் இருவாச்சி ஒண்ணு அமர்ந்துட்டு இருந்துச்சு. நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா திரும்பவும் கடந்த ஆண்டுல அதை பார்த்தப்ப ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. என்னங்க இந்த பறவைகளோட உலா என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்னைக்கு July 1st நேஷனல் டாக்டர்ஸ் டே. சோ எல்லா மருத்துவர்களுக்கும் என்னோட மருத்துவர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த நேஷனல் டாக்டர்ஸ் டேல நம்மளோட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 15 வருடமா ஹோமியோபதி டாக்டரா இருக்க டாக்டர் திவ்யா அவர்கள் தான். அவங்களோட மருத்துவ பயணம் எப்படிலாம் இருந்துச்சு, அதுல அவங்க என்னென்ன மாதிரி சேவைகள்லாம் மக்களுக்கு பண்ணாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம்.
2: வணக்கம் மேம். என்னுடைய பேர் டாக்டர் திவ்யா ராதாகிருஷ்ணன். நான் 15 வருஷமா சேலத்திலயும் திருச்சிலையும் ஹைஜியோ ஹோமியோ கிளினிக்ன்ற பேர்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து 2011 கவர்மெண்ட் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் திருமங்கலம்ல தான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய குருநாதர் டாக்டர் சேகர் அல்குன்கின்னு சார், அவர் வந்து மகாராஷ்டிரா மும்பையில் இருக்கார், அவர்கிட்ட தான் ஃபுல்லாக போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். ஸ்வரா ஹோமியோ குருகுல் அப்படின்ற அந்த பயிற்சி பட்டறையில் கம்ப்ளீட்டாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு ப்ராக்டிஸும் பண்ணுறேன், ஹோமியோபதி டீச்சும் பண்ணுறேன். ஸோ என்னோடய எய்மே வந்து நிறையா ஹோமியோபதி டாக்டர்ஸை உருவாக்கணும் அப்படின்றது தான். அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர் மேம். மேம், அடுத்து வந்து இப்போ நிறைய டாக்டர்லேயும் நிறைய ஃபீல்டு இருக்குல்ல மேம், அவ்வளோ துறைகள் இருக்கும் போது ஏன் வந்து ஹோமியோபதியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க மேம்?
2: ஹோமியோபதியை நான் சூஸ் பண்ணது என்னுடைய தந்தைனால தான். நான் எல்கேஜி படிக்கும் போது எனக்கு டான்சிலைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தது. அப்போ இருந்தே எங்கள் வீட்டில் எல்லாருமே ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் தான். ஃபேமிலியில் எல்லாருமே, தாத்தா பாட்டி முதல் கொண்டு எல்லாருமே ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட். எனக்கு வந்து மக்களுக்கு சேவை பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்தது. ஹோமியோபதி படிக்கணுன்றது என்னோட தந்தை சொன்னதுனால மட்டும்தான் நான் எடுத்தேன். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இருந்தே அவர் நீ ஹோமியோபதி டாக்டர் ஆகணும்னு சொல்லுவார். ஸோ அதனால மட்டும்தான் எடுத்தேன்.
1: சூப்பர் மேம். அப்பாவோட ஆசையை அப்படியே நீங்கள் நிறைவேற்றி ஒரு ஹோமியோபதி டாக்டராக ஆயிருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மேம். அடுத்து வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டராக உங்களோட பயணம் எப்படி தொடங்குச்சு மேம்?
2: ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பா சொன்னனால தான் எடுத்தேன். ஆனால் நான் ஒரு 3rd இயர் BHMS படிச்சுட்டு இருக்கும் போது டாக்டர் எஸ்பி விக்டர்னு ஒரு டாக்டர் இருந்தார் இங்கே சேலம்ல, அவரோட கிளினிக் அட்டன் பண்ணேன். அவரோட கிளினிக் அட்டன் பண்ணுறப்ப தான் எனக்கு ஹோமியோபதியில் நிறைய ஆர்வம் வந்தது ப்ராக்டிஸ் பண்ணோன்ட்டு. ஏன் அப்படின்னா, சேலத்தில் இருக்க பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நோயாளிகள் இனிமேல் இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களை கூட டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, கடைசியாக நீங்கள் போய் அவரை பாருங்க, உங்களுக்கு லக் இருந்ததுன்னா நீங்கள் பொழைச்சிப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நாட்பட்ட, அதாவது டெத்து ஸ்டேஜில் இருக்கக்கூடிய டிசீஸ் பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்க அவர்கிட்ட. ஸோ அவங்கக்கிட்ட நான் அந்த ரெக்கவரியை பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சது. நம்ம நினச்சது, அதாவது மக்களுக்கு செய்யணும்னு நினச்ச ஒரு ஃபீல்டை எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவர் நான் ஃபைனல் இயர் படிக்கும் போது இறந்தார். இறந்தப்போ நிறையா பேர் வந்து அழுதாங்க. என்ன சொல்லி அழுதாங்கன்னா, எனக்கு நிறையா நாள் கழித்து ஒரு நல்ல டாக்டர் கிடச்சிருக்காங்க, இனிமேல் நான் யார்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போவேன் அப்படின்ட்டு. ஸோ அப்போ எனக்கு அது வந்து ஒரு வேர் மாதிரி ஊன்றிடுச்சு. அதாவது நம்மளும் இருந்தால் இப்படி ஒரு நல்ல டாக்டராக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்.
1: சூப்பர் மேம். உயிர்களை காப்பாற்றுறதுக்காக மட்டுமே நான் இந்த துறையை தேர்ந்தெடுத்தேன், அப்படிதான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான டாக்டர்

பட்ட திவ்யா மேம் அவங்களோட ஹோமியோபதி துறையில என்னென்ன மாதிரி விஷயங்கள் பார்த்தாங்க, எப்படி இந்த ஜேர்னிக்குள்ள வந்தாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது. அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துகிறாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னரா லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலக போர் வந்துருச்சு. அதாவது 1939 இரண்டாம் உலக போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்புல போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்புல போடப்பட்டது. அப்ப வந்து 1952 இந்த பணிகளை அப்ப வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்புல போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் தோக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமா அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்துல அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சாரு. அப்ப வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில, தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்ல இருந்து தண்ணிய வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்க்ல ரெப்பி இதை வந்து ஒரு செம்புல வந்து அந்த தண்ணியை பிடிச்சு அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 ஏப்ரல் 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்புல மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சு அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே தெளிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினார். இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னா அதற்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு, நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவாயிருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துடுங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நேஷனல் டாக்டர்ஸ் டே. இந்த தினத்துல நம்ம கூட ஹோமியோபதி டாக்டர் திவ்யா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பயணத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க.
3: ஹோமியோபதி அப்படின்னாவே அதுக்கு ஒரு தனி சிறப்பு அப்படின்னா உங்களோட அனுபவத்துல இருந்து சொல்லுங்க மேம்.
4: ஹோமியோபதிங்கிறது இண்டிவிஜுவலைஸ்டு ட்ரீட்மெண்ட், சரிங்களா? அதாவது அந்த நபருக்குன்னு உண்டான மெடிசன், ஒரு நோய்க்கான மெடிசன் இல்லை. அந்த நபருக்கு அந்த நோய் இருக்கிறப்ப என்ன எமோஷன்ஸ் வெளிப்படுது, அதனால அவங்க என்ன கவலைப்படுறாங்க, அந்த கவலைக்கு பின்னாடி அவங்க என்ன கற்பனை இருக்கு. அதாவது கற்பனைனா என்னன்னா, அப்நார்மல் கற்பனை கிடையாது. அதாவது நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணுங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். அப்படி இல்லைனா எல்லாரும் என்ன அவமானப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்கன்ற ஒரு கற்பனை இருக்கலாம். நிஜமாவே அது வந்து நடக்கணுன்றது கிடையாது. ஸோ அப்படி வந்து நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கல அப்படின்னா எல்லாரும் என்ன கீழே பார்ப்பாங்க, கீழ்த்தரமாக ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றது அவங்களோட கற்பனை. ஸோ அந்த கற்பனையிலிருந்து அவங்களோட எமோஷன்ஸ், அழுகை, பயம், கோபம் வெளிப்பட்டு அது வந்து ஒரு நோயாக மாறும். ஸோ நம்ம வந்து இந்த கற்பனைக்கு பின்னாடி ஒரு உணர்வுகள் இருக்கும் அந்த மனிதருக்கு மட்டுமே. அதாவது நம்ம இப்போ சொல்லுவோம் இல்லையா, ஒரு கலோக்கியல் லாங்குவேஜில் சொல்லும்போது துக்கம் தொண்டை அடைக்குது, வயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்குது, மனசு பாரமாக இருக்குது, இறுக்கமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் அந்த உணர்வு நிலை. ஸோ இந்த உணர்வு நிலைக்கு மருந்து கொடுக்குறப்ப அந்த நோய் வந்து பர்மனண்ட்டாக சரியாகும்.
1: சூப்பர் மேம். ஹோமியோபதி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நபருக்கான மருத்துவம் அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க மேம். அடுத்து வந்து இப்போ ஹோமியோபதி அப்படின்னாவே மக்கள்கிட்ட வந்து ஒரு தவறான புரிதலும் இருக்கும் மேம். உங்களோட அனுபவத்துலேருந்து அது ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க, ஹோமியோபதினா இது மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க மேம்.
4: தவறான புரிதல்கள் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு. முதல் விஷயம் வந்து ஹோமியோபதி ஸ்லோவாக ஆக்ட் பண்ணும், ஸ்பீடாக ஆக்ட் பண்ணாது அப்படின்றது. அப்படி கிடையாது, கரெக்டான மருந்து ஹோமியோபதியில் கொடுக்குறப்ப அது வந்து ஈவன் 15-20 வருஷமாக சஃபர் ஆகிட்டு இருந்த டிசீஸ் கூட வெறும் 2-3 மாசத்தில் சரியாகும். ஸோ இது வந்து நம்மளே மருந்து எடுக்கக்கூடாது. சாட்ஜிபிடி பார்த்துட்டோ, கூகுள் பார்த்துட்டோ, புக்கு பார்த்துட்டோ எடுக்கக்கூடாது. ஒரு ஹோமியோபதி மருத்துவர்கிட்ட போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறப்ப அந்த மருத்துவர் நம்மளை ஆள் மனசு வரைக்கும் ஆராய்ஞ்சி கரெக்டான மருந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்குறப்ப அது வந்து நல்ல ரெக்கவரி கொடுக்கும் ஷார்ட் டேர்மில். ஸோ இந்த ஸ்லோ ஆக்டிங்கன்றது கிடையாது. ஆனால் சில கம்ப்ளைண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லை ரொம்ப எமர்ஜென்சி கண்டிஷன், ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இல்லை ஒரு அக்யூட் எமர்ஜென்சி கண்டிஷன், அப்போனா நம்ம வந்து அலோபதிக்கு தான் போகணும். அப்போ ஹோமியோபதியை நம்பி இருக்கக்கூடாது. ஆனால் இதுவே நாட்பட்ட வியாதிகளுக்கு நம்ம ஹோமியோபதி எடுத்துக்கலாம். அடுத்தது, ஹோமியோபதினா டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஏன் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை பார்த்து நம்மளோட ஹியூமன் மென்டாலிட்டி என்ன, அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை அப்படியே ஃபார்மசியில் போய் காட்டி அதே மருந்து எடுத்து போடுறது, இல்லை அதே மருந்து என்னோட ஃபேமிலியில் வேறு யாருக்காவது அதே நோய் இருந்ததுன்னா மருந்து வாங்கி கொடுக்கறது. ஸோ அப்படி வந்து ஹோமியோபதி வேலை செய்யாது. ஏன்னா இது வந்து ஒரு இண்டிவிஜுவலைஸ்டு மெடிசன். ஸோ ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு மருந்து. 5 பேருக்கு தலைவலி, ஒத்தை தலைவலி இருந்ததுன்னா 5 பேருக்கும் வெவ்வேறு மருந்து தான் வரும். அதனால தான் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்க மாட்டோம். இல்லைனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதே மருந்து திருப்பி திருப்பி வாங்கி போடுவாங்க. ஆனால் மருந்து வந்து பவர் மாறும். அவங்களுக்கு வந்து அடுத்த டைம் தலைவலி வரப்போ வேறு மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், அப்போ மருந்தோட பவர் மாறும், இல்லை மருந்து மாறும். அதனால் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ இதுதான் வந்து மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம்.
1: சூப்பர் மேம். ஹோமியோபதி வந்து எந்த நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி வந்து மக்கள் அதை புரிஞ்சுக்கணும், தவறான கருத்துக்கள்லாம் கிடையாது, இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது அப்படின்றத ரொம்பவே சூப்பராக பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான டாக்டர் திவ்யா மேம் அவங்களோட ஹோமியோபதி பயணத்தில் ஹோமியோபதினா என்ன அப்படின்றத மக்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்பவே தெளிவாக பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா? போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: திறந்த வெளியில் குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நேஷனல் டாக்டர்ஸ் டே. அதை வந்து முன்னிட்டு நம்மளோட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில டாக்டர் திவ்யா மேம் தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. வாங்க தொடர்ந்து பேசலாம் மேம். இப்ப உங்களோட கிளினிக்கு ஒரு நோயாளி வராங்க, அவங்கள வந்து எப்படி நீங்க அணுகி என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள்லாம் கொடுப்பீங்க மேம்?
4: சோ அதுதான், நான் ஃபர்ஸ்ட் ஒரு நோயாளி வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ், என்விரான்மெண்ட், தனியாக உட்காந்து பேசுறதுக்கு. இவன் சின்ன குழந்தையா இருந்தாலும் தனியாக உட்காந்து தான் பேசுவேன். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு உணர்வு நிலை, அவங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் லைஃப்ல இல்லையா. கூட ஒருத்தவங்க உட்காந்து பேசுறப்ப அவங்க என்ன நினச்சிப்பாங்களோ அப்படின்றதுனாலயே நிறைய விஷயங்களை வெளிப்படுத்த மாட்டாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வெறும் என்னோட எய்மே வந்து ஒரு பர்சனுக்கு பர்மனண்டா ரெக்கவரி கொடுக்கறது தான், வெறும் டெம்பரவரியா அந்த சிம்டம்ஸை கியூர் பண்றது கிடையாது. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு 1 hour அந்த மாதிரி உட்காந்து பேசுவேன். என்ன பிரச்சனை அவங்களுக்கு, என்ன காரணத்தினால அவங்களுக்கு அந்த நோய் வந்திருக்கு அப்படின்னு அந்த ஆணி வேற கண்டுபிடிக்கிறது. எல்லா நோய்களுக்கும் காரணம் வந்து மனசுல இருந்து தான் வரும், சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து வெறும் நோய்க்கு மட்டும் மருந்து கொடுத்தோம் அப்படின்னா அப்போதைக்கு சரியாகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்க வெயிலில் போயிட்டு தலைவலியோடு வராங்க அப்படின்னா வலி மாத்திரை கொடுத்தா தலைவலி சரியாகும். ஆனால் திருப்பி வெயிலில் போகிறப்ப அவங்களுக்கு தலைவலி வரும். ஆனால் அந்த தலைவலிக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அந்த தலைவலி இருக்கிறப்ப அவங்க ரியாக்ட் பண்ணுற விஷயங்கள் மாறும். சிலர் அமைதியாக போய் ரூமில் உட்காந்துப்பாங்க ஒரு இருட்டறையில், சிலர் வந்து அப்போ தான் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு கேட்பாங்க, அப்போ அந்த தலைவலி வந்து அவங்களுக்கு குறையும். சிலர் வந்து பேச மாட்டாங்க. இப்படி நபருக்கு நபர் அந்த ரியாக்ஷன்ஸ் தலைவலி இருக்கிறப்ப மாறுபடும். அதுக்கு பின்னாடி தலைவலி இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா எனக்கு என்ன ஆகும், பெரிய வியாதி வந்துருவோமோ, நான் இறந்துருவனோ, நான் இறந்துட்டா என்னோட குழந்தைங்களை யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒரு கற்பனை இருக்கும் அவங்களுக்கு. இந்த கற்பனையும் நபருக்கு நபர் மாறுபடும். அதுக்கு பின்னாடி அவங்க மட்டுமே உணரக்கூடிய சில உணர்வுகள். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கன்சிடரேஷனில் எடுத்து மருந்து கொடுக்குறப்ப என்னாகும்னா தலைவலி வந்து வெயிலில் போனால் கூட வராது. அதுதான் ஹெல்த். நம்ம எது ஒத்துக்கலையோ அதை செய்கிறப்பையும் நமக்கு அந்த நோய் வரக்கூடாது. அதுதான் வந்து ஹெல்த். இப்போ வெயிலில் போகிறதுங்கிறது ஒரு நார்மல் கண்டிஷன் தான் இல்லையா, அதுவே நமக்கு தலைவலி காஸ் பண்ணுது அப்படின்னா அதுக்காக நம்ம வெயிலில் போகாமையே இருக்க முடியாது இல்லையா. ஸோ இப்படி நம்ம மருந்து கொடுக்குறப்ப என்னாகும்னா வெயிலில் போனாலும் தலைவலி வராது. ஸோ இதுதான் பர்மனன்ட் ரெக்கவரி. இப்படி தான் நான் வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டு படிக்கிறதே அடுத்தது ஜாபுக்கு போய் மணி ஏர்ன் பண்ணி ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்றது தான். ஸோ வெறும் சர்வீஸ் மட்டும் பண்ண முடியாது ஒருத்தங்க இல்லையா, அவங்களுக்குன்னு அன்றாட வாழ்க்கையை ரன் பண்ணுறதுக்கு காசும் தேவைப்படுது. ஸோ அதுக்கு வந்து இது ஒரு நல்ல கேரியர். ஆனால் இதுக்கு முக்கியமாக ஒரு நல்ல ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போய் ட்ரைனிங் எடுத்துக்கணும். அவங்க வெறும் காலேஜில் மட்டுமே படிக்கிறது வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். ஒரு டாக்டர் வந்து அன்றாட வாழ்க்கையில் எப்படி ஒரு பேஷண்ட்ஸை அணுகுமுறை பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து கேரியரில் நல்லா ஷைன் பண்ண முடியும்.
3: ஓகே மேம், அதாவது ஹோமியோபதி அப்படின்றது ஒரு நல்ல டிசிஷன். அதை எடுத்தால் மாணவர்கள் வந்து எப்படிலாம் அவங்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான டாக்டர் திவ்யா மேம் அவங்களோட ஹோமியோபதி பயணத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, அது யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக ரொம்பவே சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இனிபிரன் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்னைக்கு நேஷனல் டாக்டர்ஸ் டேவை முன்னிட்டு நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க 15 வருடமா ஹோமியோபதி டாக்டரா இருக்க டாக்டர் திவ்யா மேம் தான். அவங்களோட பயணம்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்றதான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. வாங்க தொடர்ந்து பேசலாம். மேம், மருத்துவ கல்லூரியில நடைமுறை பயிற்சி வந்து எந்த அளவுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: கண்டிப்பா நடைமுறை பயிற்சி தான் ரொம்ப முக்கியம். கிளினிக்கல் ட்ரைனிங் சொல்றோம் இல்லையா, இப்ப காலேஜஸ்லயுமே தனியா அதுக்குன்னு சில பீரியட்ஸ்லாம் இருக்கும். வெறும் தியரிட்டிக்கல் மட்டும் கிடையாது, இது வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும். எந்த ஒரு ஆர்ட்னாலுமே அதுக்கு ட்ரைனிங் தேவை இல்லையா, அந்த ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுக்கு. வெறும் புக்கை படித்து படித்து மட்டுமே நம்ம எதையும் செய்ய முடியாது. எந்த ஒரு விஷயத்துலேயும் ட்ரைனிங்ன்றது ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு சீனியர் டாக்டர்கிட்ட, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர்கிட்ட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமாகவே அந்த படிகளை ஏறிடலாம்.
1: ஓகே மேம், மருத்துவ கல்லூரியில் பயிற்சி தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். மேம், அடுத்தது சக்தி எம்பவர்மெண்ட் திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன மேம்?
2: 15 வருஷம் கழித்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 3 குழந்தைங்க, அவங்க என்கிட்ட வந்தாங்க. ஏன்னா நான் செமினார்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறேன், டீச் பண்ணுறேன் அப்படின்றதுனால நான் வரட்டேன், எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. வாங்க அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சு வச்சுட்டு 3 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி திருச்சிக்கு வந்து திருப்பியும் கற்றுக்கிட்டு 3 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி போவாங்க அந்த ஏஜ்லேயுமே. ஸோ அவங்களோட டெடிக்கேஷன் தான் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, சக்தி எம்பவர்மெண்ட் சீரீஸ், அதாவது கல்யாணம் ஆன பெண்களுக்கு கைடன்ஸ், ஸோ அவங்க எல்லாரையுமே ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும், அவங்க எல்லாரையுமே கிச்சன்லேருந்து வெளிக்கொண்டு வந்து ஃபேமிலி லைஃப்பும் ப்ரொஃபஷனல் லைஃப்பும் பேலன்ஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணது. இது வந்து ஒரு வெபினார், ஆன்லைன் சீரீஸ், எவ்ரி தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே 2 ஹவர்ஸ் வந்து நடக்கும். ஸோ இதில் வந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டு இப்போ கிளினிக் போட்டிருக்காங்க கான்ஃபிடென்ஸோட. ஸோ என்னோட கோல் என்னவோ இருந்ததோ அது எல்லாத்தையும் அவங்க வந்து நிறைவேற்றுறாங்க. ஸோ நான் அவங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்.
1: மேம், உங்களோட ஹோமியோபதி டாக்டர் கெரியர் வந்து உங்களோடயே முடிஞ்சு போகாமல் நிறைய பெண்கள் இந்த மாதிரி டாக்டருக்கு படிச்சுட்டு அவங்களோட வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்காக தான் இதை ஆரம்பித்தேன் அப்படின்றத நீங்கள் சொல்கிறத கேட்கவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான டாக்டர் திவ்யா மேம் அவங்களோட ஹோமியோபதி பயணத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்களை அவங்க கற்றுக்கிட்டாங்க, அதை வந்து எப்படி மக்களுக்கு பயனுள்ளதாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக ரொம்பவே சூப்பரான இனிப்பின் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல், எட்டு தீக்கும் நம் குரல்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே டாக்டர் திவ்யா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட 15 வருட ஹோமியோபதி பயணம் எப்படி இருந்துச்சு, அதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள் அவங்க பண்றாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேம். மருத்துவத்துறையில பெண்கள் எதிர்கொள்ற சவால்கள் என்னென்ன, எப்படி அவங்க அதை தாண்டி தொடர்ந்து பயணிக்கலாமா?
4: ஓகே, ரொம்ப நல்ல கேள்வி. மருத்துவ பெண்களுக்கு என்ன அடுத்த ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அவங்க காலேஜ் முடிச்ச உடனே கிளினிக் வைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, கல்யாணம் ஆகி போகிற இடம் வேறையா இருக்கும், கிளினிக் வைக்கிற இடம் வேறையா இருக்கும். ஸோ ஆனால் என்ன ஆகும்னா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை, மாமனார், மாமியார்னு அப்படியே அவங்களோட லைஃப் போயிடும். ஸோ கிளினிக் அப்படின்றதே வைக்காமல் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு படித்ததும் மறந்து போயிடும், கான்ஃபிடென்ஸும் போயிடும். இந்த மாதிரி தான் நிறைய பெண்களுக்கு ஆகுது. இந்த மாதிரியான சவால்கள்னால நிறைய பேர் அதை அப்படியே கைவிட்டுறாங்க, கான்ஃபிடென்ஸ் இல்லாமல். ஸோ அதுக்காக தான் மெயினாக அந்த சக்தி எம்பவர்மெண்ட் சீரீஸ் கொண்டு வந்து ஒவ்வொரு விதத்திலையுமே கைட் பண்ணுறோம்.
3: சூப்பர் மேம். பெண்களுக்கு மருத்துவத்துறையில் என்னென்ன மாதிரி சவால்கள் இருக்கு, அதை தாண்டி வர்றதுக்கு என்ன மாதிரி நீங்களும் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். மேம், அடுத்தது உங்களோட ஹோமியோபதி பயணத்தில் உங்களோட ஃபியூச்சர் என்ன மேம்?
4: ஸோ ஃபியூச்சர் பிளான், இப்போ நிறைய இது ஹெல்த் கேம்ப்ஸு, ஹோமியோபதி பற்றின அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் இப்படி எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முக்கியமான இன்ஸ்பிரேஷனே என்னோட குருநாதர் டாக்டர் சேகர் அல்குன்கி சார் தான். ஸோ அவரோட சேர்ந்து மேன் ஆன் மிஷன் கேம்பெயின்னு நடத்திட்டு இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற காலேஜஸ், மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் அந்த மாதிரி ஹோமியோபதி காலேஜஸில் ஃப்ரீயாக நாங்கள் வந்து கிளாஸஸ் எடுக்கிறோம். ஸோ இந்த முயற்சியில் என்னோட குருநாதர், நானே, என்னோட டீம் ஆஃப் டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஃப்ரீயாக கேம்ப்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, ஹெல்த் அவேர்னஸ் டாக்ஸ் கொடுக்கறது. அடுத்தது குருகுலம் அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்குது. அங்கே வந்து என்னென்னா, ஹோமியோபதியை பற்றின கிளாஸஸ் நடக்கும். ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ், டாக்டர்ஸ் எல்லோரும் வந்து அட்டன் பண்ணி அந்த குருகுலம், அதாவது இந்தியன் ட்ரெடிஷ்னல் கல்ச்சுரல் பேக்ரவுண்டில் இயற்கையான சூழ்நிலையில் எப்படி அந்த காலத்தில் சிஷ்யர்கள் குருக்கிட்ட போய் கற்றுப்பாங்க இல்லையா குருகுலத்தில், அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இது. ஸோ அவர் அது செய்கிறாரு. அதுதான் என்னை வந்து கொண்டு வந்த இடம், என்னோட பர்த் பிளேஸ் மாதிரி ஹோமியோபதி நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ அங்கே டீச்சும் பண்ணுறேன் சாரோட சேர்ந்து. இந்த மேன் ஆன் மிஷன் கேம்பெயின் மூலிமா இது எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் இன்னும் நிறையா முயற்சிகள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸும் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து செஞ்சுட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாரோட பிளெஸிங்ஸும் கண்டிப்பாக தேவைப்படுது.
3: சூப்பர் மேம், இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க எல்லாருக்காகவும் அப்படின்றது கேட்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக உங்களோட அடுத்தடுத்த பிளான்ஸ் எல்லாமே சக்ஸஸாக வரணும்னு சொல்லிட்டு நாங்களுமே எங்கள் சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துறோம் மேம்.
4: தேங்க்யூ மேம்.
3: இந்த ஒரு மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையாக, தெளிவாக, அழகாக பதில் சொன்னீங்க. நன்றி மேம்.
4: தேங்க்யூ மேம்.
3: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான டாக்டர் திவ்யா மேம் அவங்களோட ஹோமியோபதி பயணத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க, அதனால மக்களுக்கு என்னென்ன மாதிரி பயன்கள் இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னைக்கு டாக்டர்ஸ் தினத்தை முன்னிட்டு உலகத்துல இருக்க எல்லா மருத்துவருக்குமே என்னோட சார்பாகவும் சோனா எஃப்எம் சார்பாகவும் மருத்துவர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெற நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேச வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. மணியோ ஒன்றாச்சு, எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு. சத்யா நான் வந்தாச்சு உங்கள் கூட பேசுகிறதுக்காக. இன்றைக்கி என்னோடய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழே சத்யா நம்ம பேச போகிறோம் இந்த ஒரு மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறது எனக்குமே கண்டிப்பாக புரியுதுங்க. நானுமே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் தான் இருக்கேன் இந்த தலைப்பில் பேசுகிறதுக்காக. என்ன தலைப்பில் தான் அப்படி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுகாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க. ஏன்னா நம்ம நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வீடு வாங்கணும், நல்ல வாசல் வாங்கணும், நல்லா வந்துட்டு கார் வாங்கணும், பங்களா வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனால் அந்த ஆசைகள் எல்லாமே எப்போ பலினமாகும் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சுற்றுப்புறமும் சுத்தமாக இருக்கணும், நாமளும் சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் எந்த ஒரு நோய் நொடி நம்மளை அண்டாமல் இருக்கும், நம்ம போகக்கூடிய பாதையில் தெளிவாக நம்மளால் நடைபோட்டு போக முடியும். ஸோ அதனால கண்டிப்பாக இந்த சுகாதாரம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது ஒரு காலத்தில் வந்து காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா வேப்பலை, மஞ்சள், கஷாயம் இதெல்லாம் வீட்டிலேயே வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்துருவாங்க. இன்னைக்கு உடம்புல ஒரு சின்ன மாற்றம் அப்படின்னா கூட உடனே போய் கூகுளில் ஏதாவது ஒரு ஹெல்த் டிப்ஸ் தேடுறாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் கூட அப்பப்போ வந்துட்டு நம்ம எஃப்எம்லேயே வந்துட்டு சின்ன சின்ன ஹெல்த் டிப்ஸ் சொல்லிட்டு தான் இருப்போம். அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன காய்கறிகள் மூலமாகவே நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை இப்போ நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணலாம் அப்படி மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு அப்பப்போ சொல்லிட்டு தான் இருப்போம். நீங்களுமே கண்டிப்பாக கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு விஷயத்தை வச்சு கூட நம்மளால் அந்த சுகாதாரத்தை பேணி காக்க முடியும் அப்படிங்கிறப்போ நிறைய பேர் அதில் தயங்குறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? இது பற்றின விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இப்போ அதிகமாக இருக்குதா இல்லை குறைஞ்சிருக்குதா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக நம்ம வந்து பேச போகிறோம். எஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்கள்கிட்ட சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வு அதிகமாக இருக்கிறதா இல்லை குறைஞ்சிருக்கிறதா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. ஸோ இந்த தலைப்பில் வந்துட்டு நீங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்கள்கிட்ட சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வு அதிகமாக இருக்குதா இல்லை குறைஞ்சிருக்குதா அப்படின்னு பார்த்தா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கால் பண்ணி பகிர்ந்துக்கோங்க. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உடனே ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக முதல் பாடலாகவே மார்ட்டின் கார்டிஜருடைய மிட்டா மிராஸ் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி. நன்றி.
1: மச்சான், எதுக்கு கையாட்டிகிட்டே இருக்க?
2: மச்சான், என் கையை பார்த்தா தெரில, புது வாட்ச் கட்டியிருக்கடா.
1: ஓ அப்படியா, சரி மச்சான், உன்ட்டு ஒன்று கேட்கவா?
2: ஒன்று என்ன, 10 கூட கேளு.
1: எந்த வாட்சில் கரெக்டாக டைம் காட்டுன்னு சொல்லு.
2: எந்த வாட்சா தெரியலையே
1: மச்சான். எந்த வாட்சிலும் கரெக்டாலாம் காட்டாது, நாமளே தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும்.
3: இஸ் இட்

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்னுறாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே. ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐங்க. ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்னை மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால, பூண்டு, மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பை நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்கள்கிட்ட சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வு அதிகமாக இருக்குதா இல்லை கம்மியாக இருக்குதா அப்படிங்கிறதான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசிடலாமா? ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம் தம்பி, நான் திருப்பூர் மாவட்ட குறைநகர்த்தியிலிருந்து கசூதி பேசுகிறேன்.
5: வணக்கம் அண்ணா, வணக்கம். சொல்லுங்கண்ணா உங்களுடைய கருத்துக்கள்.
6: அதாவது இப்போ இருக்க சூழ்நிலைக்கு வந்து விழிப்புணர்வு இருக்குது, ஆனா இது வடிவல் சொன்ன மாதிரி இருக்குது ஆனா இல்லைன்னு சொல்லணுங்க. விழிப்புணர்வு இருக்குது அப்படின்னா தன்னுடைய வீட்டுல குப்பை இல்லாம இருந்தா போகுது, பக்கத்து வீட்டுல எப்படி இருந்தாருன்னு பக்கத்து வீட்டுல எட்டி கூட்டிட்டு போறதுல இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இடத்துல எப்படி சுகாதாரம் இருக்க முடியுங்க? அவங்களுக்கு விழிப்புணர்வுங்கிற வந்திருந்தா அந்த மாதிரி செய்ய மாட்டாங்கல்லங்க. அதனால விழிப்புணர்வு இருக்குது, இருந்தாலும் தங்களை தாங்களே வந்து சுற்றப்பட்டுக்கலாம் நினைக்கிறாங்களே தவிர, ஆனா அடுத்தவர்களும் நம்மளையா இருக்கணும்னு நினைக்கிறது இல்லைங்க. அதனால கொஞ்சம் விழிப்புணர்வுகள் குறைவாத்தான் இருக்குன்னு நான் சொல்றேங்க.
5: சூப்பர், நான் ரொம்ப சூப்பராகவே உங்களோட கருத்துல பரிந்துக்கிட்டீங்க, ரொம்ப
6: நன்றிண்ணா. நன்றிங்க,
5: நன்றி, நன்றிண்ணா. கஸ்தூரினா ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது இருக்குது ஆனால் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது அவரோட கருத்தாக இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு விழிப்புணர்வு அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருக்குது, ஆனால் தன்னுடைய வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், தன்னை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படி மட்டும்தான் நினைக்கிறாங்களே தவிர, தன்னுடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை சுத்தமாக வச்சிருக்கணும், மற்றவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும் அப்படி மாதிரி அவங்க நினைக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி தான் கஸ்தூரி அண்ணா அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. கண்டிப்பாக அவர் சொன்ன விஷயங்களில் சில உண்மைகளுமே இருக்குதுங்க. ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு விழிப்புணர்வு நான் வந்துட்டு வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நாம் வந்துட்டு நம்மளுடைய வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டு இருந்தால் போதும், நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், நம்மளுக்கு சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னா போதும், மற்றபடி எதுவும் தேவையில்லை அப்படி மாதிரிலாம் வந்து நினைச்ச பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை முதல்ல நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், அதுக்கப்புறம் நம்மளுடைய வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், அதுக்கப்புறம் நம்மளை சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுடைய நாடுமே சுகாதாரம் மிக்க ஒரு நாடாக மாறும். ஸோ இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நமக்குள்ள நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவா புர்தஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: அப்பா, இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஈரக்கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர்கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளோட எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்கள்கிட்ட சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வு குறைஞ்சிருச்சா இல்லை அதிகமாகிடுச்சா அப்படிங்கிறத இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபட்சி வந்து பேசுகிறேன்.
3: வணக்கம் அண்ணா, வணக்கம். சொல்லுங்க அண்ணா, உங்களோட கருத்துக்கள்.
4: இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுகாதார விழிப்புணர்வு அதிகமாவே இருக்கு. ஸ்மார்ட் போன் வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய அதுலயும் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் இன்னைக்கு ஊடகங்கள் மூலமா நிறைய விஷயங்கள் ஒளிபரப்பு நிறைய அதிகமா இருக்கு. மற்றபடி இந்த COVID-19 வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய விழிப்புணர்வு கொடுத்து கொடுத்து மக்களுக்கு இந்த கை கழுவும் பழக்கம், அப்புறம் சுகாதாரமா வச்சுக்கணும், அந்த கொசு ஒழிப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சுகாதாரமா இருந்தா நம்ம உடல்நலத்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நிறைய பரப்புனது வந்து நிறைய மக்கள்கிட்ட நல்லா போய் சேர்ந்திருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நோய் தடுப்பு முறையில எப்படி பண்ணணும், அந்த கிருமி நாசினி எப்படி யூஸ் பண்ணணும், அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நிறைய சொல்லலாம், அந்த உடற்பயிற்சி குறித்து சுகாதாரத்தை மேம்படுத்துறது எப்படின்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஊடகத்துல அதிகமா சொல்லிட்டு வர்றதுனால இன்னைக்கு நல்லாவே பரவி இருக்கு. இது வந்து நம்ம யாரும் மறுக்க முடியாத ஒரு விஷயம். அது
3: சூப்பர் அண்ணா, ரொம்ப சூப்பராகவே உங்களோட கருத்துல பிறந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப
4: நன்றிண்ணா. நன்றி.
3: மாணிக்கவேல் அண்ணா ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது கண்டிப்பாக வந்துட்டு விழிப்புணர்வு தான் வந்துட்டு ஏற்பட்டு வந்துட்டு இருக்குது. இந்த அந்த சானிடைசர், அதுக்கப்புறமா வந்துட்டு உரக்கழிவு, இது பற்றி நிறைய விஷயங்கள் வந்துட்டு மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. கண்டிப்பாக அவர் சொன்ன விஷயங்கள் நிறையவே உண்மைங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வுகளையும் வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வு அதிகமாக இருக்குதா இல்லை கம்மியாக இருக்குதா அப்படிங்கிறது மட்டும் தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. அந்த தலைப்பு
5: விழிப்புணர்வு அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால மக்களுக்கு அது பத்தின புரிதல் அப்படிங்கறதுமே ரொம்ப சூப்பரா அதிகரிச்சிருக்குப்பா. அரசாங்கம் வந்து ரேடியோஸ்ல பப்ளிகேஷன் பண்றாங்க, அப்புறமா டிவியில சொல்றாங்க தூய்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் முக்கியம்னு, தூய்மை பாரதம் அப்படிங்கிறதுக்கான போஸ்டர் அப்படிங்கறத போடுறாங்க. எல்லாத்தோட தூய்மை பணியாளர்கள் வீட்டுக்கு வந்து நம்ம கிட்ட குப்பையெல்லாம் கலெக்ட் பண்றாங்க. இந்த தூய்மையற்ற ஒரு சமுதாயத்தினால என்ன மாதிரியான ஹசார்ட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே அதிகமாகவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது மக்கள் கிட்ட அந்த ஒரு புரிதல் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. அதே மாதிரி நம்ம ரொம்ப சூப்பரா இருக்கணும், கிளீனா இருக்கணும், டைட்டா இருக்கணும் அப்படின்றும் கூட நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு பெற்றிருக்காங்க. நிறைய இடங்களுக்கு கூட அவங்க தூய்மைக்கான ஒரு விஷயங்களுக்கு எல்லாம் போய் பண்றாங்க. இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது முன்னாடி இருந்ததை விட இப்ப மக்கள் கிட்ட அதிகமான அந்த ஒரு விழிப்புணர்வுக்கு அதற்கு முக்கிய காரணமே அரசாங்கத்தினுடைய அந்த ஒரு முயற்சி அப்படின்னு தான் சொல்லுவேன்.
3: சூப்பர், நான் ரொம்ப சூப்பராகவே உங்களோட கருத்தில் பார்த்துக்கிட்டே ரொம்ப
5: நன்றிண்ணா. ம், தேங்க்யூ, பா பை.
3: இதே மாதிரி உங்களோட கருத்துலையுமே பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம நிலை என்னைக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஏறான நெஞ்சியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹேய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி எந்த தலைப்பின் கீழே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்கள்கிட்ட சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வு அதிகரிச்சிருக்குதா இல்லை குறைஞ்சிருக்குதா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பில் அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் எக்ஸைட்டிங்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: சுகாதாரத்தை பத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு இது ஓரளவுக்கு இருக்கு இல்லைன்னு மறுப்பதற்கு இல்லைங்க. ஆனா இந்த குப்பை தொட்டிகள் இருக்கிறாங்கல்ல, குப்பைகள் அதெல்லாம் வந்து தானா வீட்டுல இருக்கிறது, அதுக்கெல்லாம் அந்த நிலையில கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து சேகரிச்சு வைக்கிறாங்கல்ல, வீடுக்கு சேகரிச்சு வர்றாங்கல்ல பேரூராட்சி, அவங்க நகராட்சி மாநகராட்சி இந்த மாதிரி ஊழியர்கிட்ட கொடுக்கணுங்க. அப்புறம் மற்றொன்று, இந்த பாட்டில்கள்ல இருக்குங்களா, காலி பாட்டில்கள்ல, அதாவது நான் சொல்றது இந்த மதுபான வகைகள் அதுக்கு சேர்ந்த பாட்டில்கள் எல்லாம் அது அந்த குருவிய உரிய இதுல வச்சு விலைகளுக்கு எங்கே இது வந்த மாதிரி வச்சுன்னா பரவாயில்ல, கண்ட கண்ட இடத்துல எல்லாம் உடைச்சு போட்டுக்கிறது வந்து பெரியவங்கல்ல அது தெரியாம காலை எல்லாம் வச்சிடுறாங்க, வச்சு ரத்தத்தை ரத்தம் எல்லாம் வருது இல்லையா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்குது. விழிப்புணர்வு அது குப்பை சேகரிச்சு எடுக்கிறதுல கவனமா இருக்கணும், இந்த மாதிரி பெரியவங்களுக்கு எல்லாம் கால் இது ஒண்ணுமே அப்படிங்கிறது அப்படிங்கறதுக்காக அது கரெக்டா இது பண்ணணும். அப்புறம் இந்த சிறுநீர் கழிச்சல் அந்த இதுகள்லாம் வந்து அது இருக்குன்னு இடங்கள் இருந்தாலும் பார்த்தா இன்னுமே அந்த பொதுமக்கள் இருக்கிற இடத்துல கழிப்பொருள் அதிகமாயிட்டு இருக்காங்க. அது யாரா இருந்தாலும் சரி அது அந்த இதுல வந்து கட்டாயம் தவிர்க்க வேணுங்க. அப்புறம் இது என்ன சொல்றது, இந்த பாலிதீன் பைகள் இருக்குதுங்களா, பாலிதீன் அதை என்ன பண்றாங்க, அதுக்கு பார்த்தா பார்த்த இடங்கள் எல்லாம் இது பண்றது, அந்த அது வந்து அந்த பேரூட்சி நிர்வாகம் நகராட்சி மாநகராட்சி அவங்க கிட்ட கொடுத்தா அதெல்லாம் பாதிப்பு சேகரித்து அது இது பண்ணி இந்த தார் ரோடு எல்லாம் இருக்குங்களா ரோடு
1: என்னங்க
2: அதெல்லாம் போடுறதுக்கு அது மிக உபயோகமா இருக்கும், அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சவனுங்க. விழிப்புணர்வு இருக்குதுங்க, இன்னும் அதிகமான விழிப்புணர்வு பொதுமக்கள்கிட்ட சுயாட்சி பற்றி விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உள்ளது இருந்தாலும் பொது இடத்துல வந்து அந்த விழிப்புணர்வு குறைந்து காணப்படுகிறது, அந்த மாதிரி இது இல்லாம எந்த இடத்துலயும் பொது இடத்துல இருந்தா பொதுமக்கள் போங்கிற இடம் சிரமம் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி சொன்னா அதில் செய்யாம இருக்கணுங்க. சத்யா, இந்த கருத்தை முடிஞ்ச அளவுக்கு தெரிவித்து இருக்கணுங்க.
1: சூப்பர்,
2: நன்றி சத்யா,
1: ரொம்ப சூப்பராக உங்களோட கருத்துல பதிஞ்சிட்டேன், ரொம்ப நன்றி.
2: நன்றி நன்றி நன்றி.
1: திருப்பூர் மூலனூர் ஆதவன் அண்ணா வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது அந்த குப்பைகளை தரம் பிரித்து போடணும், மக்கம் குப்பை, மக்காத குப்பை, அதுக்கப்புறமா மறுசுழற்சி பண்ணக்கூடிய குப்பைகள்னு சொல்லிட்டு தனித்தனியாக போட்டோம் அப்படின்னா அது நகராட்சிகளுக்கு வந்துட்டு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத சூப்பராக ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்காரு. ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. 9788770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் கார்டினருடைய சைனாமேடு காதல் பாட்டு வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதாக ஒரு நேயர் இணைப்பில் வெயிட்டிங்கில் இருக்காங்க. என்ன தலைப்பில் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்கள்கிட்ட சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வு அதிகமாக இருக்குதா இல்லை குறைஞ்சிருக்குதா அப்படிங்கிற அந்த தலைப்பில் அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், நான் ருக்மணி அம்மா, அதுக்கு பற்றி எல்லாருந்து பேசுகிறேன்.
1: வணக்கம் பாட்டி. வணக்கம், சொல்லுங்கள் பாட்டி, உங்களோட கருத்துக்கள்.
2: விழிப்புணர்வு சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் இருக்குது, ஆனா செயல்படுத்துற விதத்துல குறைவாக தான் இருக்குது. ஒண்ணும் வேண்டாம், வீட்டுல அவரவர் வீடு வாசல எல்லாம் சுத்தமா வச்சாங்கன்னாவே அதே வீட்டுல இருக்கிற சுத்தம் அதிகரிக்கும். அதே போல வெளியில போனாங்கனாலும் வெளியில அந்த புகை வண்டி போற இது பாத்தீங்கன்னா கரும்புகை விட்டுட்டு அதுல சுகாதார கேடு வருது. அதே போல இந்த பீடி சிகரெட் அந்த மாதிரி குடிச்சிட்டு போறவங்க அந்த மாதிரி போக, அதே போல வெத்தலை பாக்கு போட்டுட்டு ரோட்டிலேயே சேர்த்து பீட்டு போறது, இதெல்லாம் வந்து சுகாதார கேடுன்னு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் செய்யறாங்க, தெரியாதையெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த சுகாதாரத்தை வந்து நல்லா கரெக்டா வச்சுக்கிறது இல்லைங்கிறது தான் இப்ப நல்லா தெரியுது. அதே போல நம்ம ஒரு பொருளை வந்து எடுத்த இறஞ்சு கிடக்கிற பொருளை எடுத்த இடத்துலயே கொண்டு போய் வச்சாங்கன்னா கூட அது ஒரு சுகாதாரம் தான். அதே வீட்டுல கூட பாருங்க, பொருள் இறஞ்சு கிடந்திருந்தா அப்படியே கிடக்கும், அது வந்து சுகாதாரமா இருக்காது. இறஞ்சு இருக்கும் போது அசிங்கமா தான் தெரியும். அதனால ஒரு பொருளை எடுத்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு நம்ம சாப்பிடுற பொருளை மூடி வச்சு சாப்பிட்டோம்னாவே அதே சுகாதாரமா இருக்கும். திறந்திருக்கிற பொருள்ல நிறைய கிருமிகள் வர ஆரம்பிச்சிடும். இப்போ ரோடுல எல்லாம் இருக்கிற தூசி எல்லா பக்கமும் தான் பரவிட்டு இருக்குது, வானல எல்லா பக்கமும் தான் வானத்துல பறந்துட்டு இருக்குது. அதனால நாம சுத்தமா இருக்கிறதுக்கு பார்க்கணும், சுத்தமா நம்மளா நாமளே மூடி வச்சுக்கிறதுக்கு பார்க்கணும். அப்படி இருந்தா சுகாதாரம் நல்லாவே இருக்குங்கிறது என்னோட கருத்து. அவன் மனிதனா பார்த்து திருந்தோணும், திறந்ததா தான் சுகாதாரம் வளரும் அப்படின்னு சொல்றது என் கருத்து சாமி.
1: சூப்பர் பாட்டி, ரொம்ப சூப்பராகவே உங்களோட கருத்துல பரிந்து விட்டு ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி.
2: நன்றி நன்றி
1: நன்றி. ருக்மணி பாட்டி ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ருக்மணி பாட்டி மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நேயர்கள் எல்லாருமே அங்கே பகிர்ந்துக்கிட்ட அவங்களுடைய கருத்துக்களை வச்சு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கண்டிப்பாக சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வு நம்ம மக்கள்கிட்ட இருக்குது, ஆனால் அது இன்னும் கொஞ்சம் போய் சேரணும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்துக்களாக இருக்குது. ஸோ இந்த ஒரு கருத்தோடு நாங்கள் வந்து கிளம்புறேன். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம சோனா எஃப்எம்ல இன்றைக்கி சாயங்காலம் ஒளிபரப்பாகும் இல்லையா, திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும், சாயங்காலம் 5 மணிலேருந்து 6 மணிக்கும் இது வாலிப வயசு நிகழ்ச்சி. இனிமேல் 2 மணி நேரமாக வந்துட்டு ஒளிபரப்பாக போகுது, இன்னையிலேருந்து சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணிக்கும். ஸோ மறக்காமல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்புறேன், நாளைக்கு இன்னொரு புது தலைப்பில் உங்களை வந்து மீட் பண்ண போறாங்க. அது வரைக்கும் கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இருந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபா நேர்களை, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. தினமுமே ஆரோக்கியமான விஷயங்களை நம்ம வந்து பேசிகிட்டே இருப்போம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்ன டே அப்படின்னா, July 1st நேஷனல் டாக்டர்ஸ் டே, தேசிய மருத்துவர்கள் தினம். இந்த மருத்துவர்கள் தினத்தில் அனைத்து மருத்துவர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம். தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு டே ஏன் செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதாவது டாக்டர் பித்தான் சந்திர ராய் அவர் வந்து இந்த மருத்துவத்துறைக்கு பண்ணின சேவையை ஒரு போற்றக்கூடிய வகையில் தான் இன்னைக்கு மருத்துவர்கள் தினம் வந்து கொண்டாடப்படுதுங்க. இவர் ஒரு மிகச்சிறந்த மருத்துவர், அதே நேரத்தில் மேற்கு வங்காள மாநிலத்தோட முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னும் சொல்லலாங்க. அவரோட சிறப்பு என்ன அப்படின்னா, அவர் பிறந்தது July 1st 1882, அவர் மறைஞ்சதும் July 1st 1962. அவர் பிறந்ததும் மறைஞ்சதும் இதே நாள் தான், July 1st. இந்த தினத்தில் தான் நம்ம மருத்துவர்கள் தினமும் கொண்டாடுறோங்க. அதாவது அவர் முதலமைச்சராக இருந்த ஒரு காலகட்டங்களில் ஏழை மக்களுக்கு வந்து இலவசமாக மருத்துவம் பார்த்துருக்கார். அவரோட பதவி, பணம் இதையெல்லாம் தாண்டி மருத்துவம் ஒரு சேவை அப்படின்னு வாழ்ந்து காட்டின ஒரு லெஜண்ட் தாங்க பித்தான் சந்திர ராய் அவர்கள். இந்த ஒரு டேயில் நம்ம அவரையும் நினைவு கூறுறதில் ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்றைக்கி மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு நம்மளோட என்றும் நலமுடன் சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம சோனா எஃப்எம்ல தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிற மருத்துவர்கள், அவங்க ஏன் இந்த ஒரு ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணாங்க, மருத்துவர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு எப்படி வந்தது, அதே மாதிரி மருத்துவராக அவங்களுடைய பணி அவங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்க போகிறாங்க. அதே மாதிரி நம்ம சோனா எஃப்எம்ல தொடர்ந்து நம்ம கூட வந்து ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கும் இந்த மருத்துவர்கள் தினத்தில் ஒரு பெரிய வாழ்த்துக்களை நம்ம வந்து மீண்டும் ஒரு முறை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருங்க. இப்போ 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்பாகிற இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோடைய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த பாடல்களுக்கும் நீங்கள் வந்து ஓட் பண்ணலாம். நம்ம நிலையின் 9787770108. தொடர்ந்து பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாட வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துறாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னராக லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலகப் போர் வந்துருச்சு. அதாவது 1939 இரண்டாம் உலகப் போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்பில் போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. அப்போ வந்து 1952 இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்புல போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் தோக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சாரு. அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 ஏப்ரல் 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்புல மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சி அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே தெளிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினாரு. இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னா அதற்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
3: அது என் போன பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்.
2: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
3: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
2: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
3: ஏ சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
2: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
4: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 to 4 டெக் குரு நிகழ்ச்சி.
5: டெக் குரு நிகழ்ச்சி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 இன்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, மருத்துவர்கள் தினம். மருத்துவர்கள் எல்லாரோட வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. நிறைய ஃபேமிலி டாக்டர்ஸ்லாம் வந்து இருப்பாங்க, ராசியான டாக்டர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போனாலே குணமாகிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆழமான நம்பிக்கை நிறைய பேருக்கு வந்திருக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மருத்துவர்கள் அவங்களுக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சோனாயப்பமுக்கு வந்து நீங்கள் அந்த அவங்க பேர் அதுக்கப்புறம் எதனால் அப்படின்றதெல்லாம் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம், கால் பண்ணியும் சொல்லலாம். தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம சோனாயப்பமில் ரெகுலராக பேசிகிட்டு இருக்கக்கூடிய மருத்துவர்கள், அவங்க ஏன் இந்த ஃபீல்டில் வந்து சூஸ் பண்ணாங்க, இந்த மருத்துவ பணி அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது தான் இப்போ வந்து பகிர்ந்துக்க போகிறாங்க. நம்ம கூட இப்போ யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, மாவட்ட மனநல மருத்துவர் விவேகானந்தன் சார் இணைஞ்சிருக்கிறாரு. சார் வணக்கம் சார், மருத்துவர்கள் தின வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. சார் நீங்கள் எந்த ஒரு ரீசனால் இந்த ஒரு மருத்துவர் பணியை சூஸ் பண்ணீங்க, அதை பற்றி சில விஷயங்கள் பகிர்ந்துக்கோங்க சார்.
1: ஜூலை 1 டாக்டர்ஸ் டேயில் வந்து நமக்கு யூஸ்வலாகவே டாக்டர் ஆகணும் அப்படின்றது வந்து நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்கிற சுச்சுவேஷனாக இருக்கலாம். இப்போ வந்து இப்போ நிறைய டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வந்து வீட்டில் வந்து யாராவது ஒருத்தர் டாக்டராக இருப்பாங்க, இல்லை வந்து அப்பா அம்மா வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து MBBS ஆனதுக்கான எங்கள் வீட்டில் அப்பா எங்கள் அப்பா வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருந்தார். பட் ஆனால் வந்து அவரால் ஆக முடியலன்றதுனால எங்கள் அக்கா டாக்டர், எங்கள் அண்ணா டாக்டர், அப்புறம் நான் டாக்டர் ஆனேன். பட் டாக்டர் ஆகிட்டு வந்து நம்ம வந்து லைக் என்னெல்லாம் டாக்டரில் என்னலாம் படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் தான் வந்து நமக்கு வந்து சைக்காட்ரி அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒருத்தர் மனசை புரிஞ்சுக்கணுன்றது ஆர்வமாக இருக்குது. மற்றவங்களோட மனசுலேருந்து என்ன ஃபீலிங்ஸ் வருது, நம்மளோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம்னு ஆசை வரும்போது சரி அதில் சைக்காட்ரி படிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறது. ஸோ அதனால் ஒருத்தர் வந்து யூஸ்வலாக வந்து சைக்காட்ரி எடுத்து நம்ம வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம், இல்லை வந்து அந்த ஸ்பெஷலைசேஷன் எப்படி இருக்கும் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சைக்காட்ரிஸ்ட் ஆனது.
0: கண்டிப்பாங்க சார், எந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் வந்து இந்த டாக்டர் ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணீங்க, அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த சைக்காட்டிக் வந்து சூஸ் பண்ணதுக்கான காரணம் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். மருத்துவர்கள் தான் வாழ்த்துக்கலங்க சார். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, அந்த பாடல்களை தொடர்ந்து நம்ம சோனா எஃப்எம்ல தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிற மருத்துவர்கள் அவங்க ஏன் இந்த டாக்டர் ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு காரணத்தையும், அவங்களுக்கு இந்த மருத்துவர் பணி எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றதையும் பகிர்ந்துக்க போகிறாங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, எல்லோரும் பாட்டை கேட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. பாட்டை கேட்டுருங்க.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: அப்பா, இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்களை தொடர்ந்து நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. இன்னைக்கு தேசிய மருத்துவர்கள் தினம். இந்த மருத்துவர்கள் தினத்தில் நம்ம சோனா எஃப்எம்ல என்றும் நலமுட நிகழ்ச்சியில் பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய மருத்துவர்கள், அவங்க எந்த ஒரு காரணத்தினால இந்த ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு இந்த மருத்துவ பணி எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. நம்ம கூட இப்போ வந்து குழந்தைகள் நல மருத்துவர் சிவகாமி மேம் இணைஞ்சிருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம் மருத்துவர்கள் தின வாழ்த்துக்கள். மேம்
4: நன்றிங்க. சொன்னையர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
3: மேம் நீங்க வந்து ஒரு மருத்துவரா இந்த ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னங்க?
4: மருத்துவரா நம்ம பிளஸ் டூ முடிச்சுட்டு தான் நம்ம வந்து எல்லாருமே எம்பிபிஎஸ்லாம் ஜாயின் பண்றோம். ஸோ அந்த நேரத்துல வந்து பெரிய புரிதலோட நம்ம வந்து அந்த ஃபீல்டை சூஸ் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு பெற்றோருடைய வழிகாட்டுதல் படிதான் நம்ம தேர்ந்தெடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி படிச்சோம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணோம். ஸோ அந்த நேரத்துல மருத்துவம் வாய்ப்பா வந்தது, சேர்ந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் மருத்துவம் வந்து மிக பிடித்தமான ஒரு துறையா போக போக மாறிடுச்சுங்க.
3: கண்டிப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு துறை அப்படின்னு சொன்னீங்க, எந்த அளவுக்கு இந்த ஒரு மருத்துவ பணி உங்களுக்கு வந்து ஒரு நிறைவை கொடுத்துருக்குமா?
4: இப்போ மருத்துவம், நான் இப்போ வந்து குழந்தை நல மருத்துவராக இருக்கிறேன். நம்ம வந்து ஒரு குழந்தைய வந்து நோயோட கூட்டிட்டு வருவாங்க, குழந்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு உயிர் போகிற நிலையில கூட கூட்டிட்டு வருவாங்க. நம்ம அந்த நேரத்துல ஒரு முதலுதவி செய்து அதுக்கடுத்து ஃபர்தராக கேர் ரொட்டீனா ஃபுல் ரொட்டீன் கேர் கொடுத்து அந்த குழந்தை நடந்து போகையில இருக்கிற மகிழ்ச்சி வந்து மிகப்பெரியது. அது அந்த பெற்றோரும் அந்த குடும்பமே வந்து ஃபுல்லா மகிழ்ச்சி அடைஞ்சு நிறைவோடு போகும்போது அதை பார்க்கல நம்மளுக்கு நல்ல, நம்ம வாழ்ந்ததுக்கு ஒரு ஒரு அர்த்தமுள்ள வாழ்வை வாழ்றோங்கிற ஒரு ஃபீலிங் கிடைக்குதுங்க.
3: கண்டிப்பா மேம், நீங்க வந்து சொல்லும் போது இந்த ஒரு மருத்துவ பணி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மனநிறைவை கொடுத்துருக்கும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. மேம் உங்களுடைய இந்த மருத்துவ பணியில இத்தனை வருடங்கள்ல ஒரு மறக்காத இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா?
4: படிக்கிற காலத்துல இன்னும் நம்ம அதிகமான நேரம் செலவிட்டு வேலை பாக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம போஸ்ட் கிராஜுவேஷன் பண்றோம், மேற்படிப்பு படிக்கும் போது அதுல வந்து நம்மளுக்கு சில நேரம் 24 மணி நேரம் இல்ல 36 மணி நேரம் கூட தொடர்ந்து வேலை பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா அந்த வேலை பார்க்கும் போது கூட நம்மளுக்கு வந்து அந்த களைப்போ மனசோர்வோ வராது. அந்த குழந்தைகளோடயே நம்ம இருக்கும்போது நம்ம அவங்களுக்குள்ள ஃபேமிலி சூழலையும் நம்ம கேட்போம். டெய்லி அவங்களோட ஹிஸ்டரி கேட்கும் போது நம்மளும் அவங்க ஃபேமிலி ஒரு மெம்பர் மாதிரி நம்மளுக்கு அந்த ஒரு இன்டிமேசி கிடைக்க ஆரம்பிச்சிருவாங்க.
3: கண்டிப்பா கண்டிப்பா.
4: அதோட அவங்க நம்ம சில நேரம் வந்து குறிப்பிட்டு, இப்ப நாங்க அரசு மருத்துவரா இருக்கேன், அரசு மருத்துவமனைகள்ல நம்மளுக்கு வெளிநோயாளி பிரிவுல ரொட்டேஷன் பேசிஸ்ல தான் புக்கா இருக்கும். ஆனா குறிப்பிட்டு நம்ம பேரை சொல்லி சில நோயாளிகள் வந்து இந்த மேடம் பாக்கணும்னு சொல்லி கேட்டு வரும்போது அது இன்னும் கூடுதலா மகிழ்ச்சியா.
3: கண்டிப்பா மேம், இந்த மருத்துவர்கள் தினத்துல இணைஞ்சு உங்களுடைய மருத்துவ பணி பற்றி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டே இருக்கிறேங்க. இன்னைக்கு மருத்துவர்கள் தின சிறப்பு நிகழ்ச்சியில நம்ம சோனா எஃப்எம்ல பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு காரணத்தினால இந்த ஒரு ஃபீல்டு சூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இந்த மருத்துவ பணி அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, தொடர்ச்சியாக 15 ஆண்டுகளுக்கு மேலே ஹோமியோபதி மருத்துவராக இருக்கக்கூடிய திவ்யா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம்
7: வணக்கம் சார்.
6: மேம் உங்களுக்கு மருத்துவர்கள் தின வாழ்த்துக்கள் மேம்.
7: தேங்க்யூ சார்.
6: நன்றி மேம். மேம் நீங்கள் எந்த ஒரு ரீசன்னால இந்த ஒரு மருத்துவர் பணியை வந்து சூஸ் பண்ணீங்க மேம், அதாவது இந்த ஃபீல்டு எதனால சூஸ் பண்ணீங்க மேம்?
7: எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம், அவங்களோட சஃபரிங்ஸை நீக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த மருத்துவ சேவை அப்படிங்கிறது பியூர்லி என்னோட அப்பானால தான் சூஸ் பண்ணேன் ஹோமியோபதி, ஏன்னா அது வந்து அவரோட சாய்ஸ். சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது, நான் விருப்பப்பட்டதையே எடுத்திருக்கேன் அப்படின்றது.
6: கண்டிப்பா மேம். இத்தனை வருடங்கள்ல உங்களுக்கு இந்த ஒரு பணி எந்த அளவுக்கு ஒரு மனநிறைவை கொடுத்துருக்கு மேம்?
7: ஒவ்வொரு நாளுமே மனநிறைவு தான், ஏன்னா ஒவ்வொரு நோயாளியுமே வந்து எனக்கு சரியாயிருச்சு அப்படின்றது வெறும் உடல்நிலை கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் இல்லாம அவங்களோட மனசு எல்லாமே சரியாகிறப்ப அவங்க ரொம்ப திருப்தி அடைஞ்சு எனக்கு பர்மனண்டா இந்த நோய் சரியாயிருச்சு, திருப்பி வரவே இல்லை, அதுவும் திருப்பி நான் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன் திருப்பி உங்களுக்கு அந்த நோய் வந்துச்சான்னு, இல்லைன்னு சொல்றப்ப அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆத்ம திருப்தி கொடுக்குது சார்.
6: கண்டிப்பா மேம். மேம் ஒரு 15 வருடங்களா ஹோமியோபதி மருத்துவரா நீங்க வந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னா இந்த மருத்துவ பணியில என்ன?
7: மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னா, ஒரு பேஷண்ட் அவங்க வந்து காலேஜுக்கே போகல 6 மந்த்ஸா, எக்ஸாம்னா ஃபியர், அவங்க 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே அந்த ப்ராப்ளம் இருக்கு, எக்ஸாம் ஃபியர். வேற வேற மருத்துவம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அப்பப்ப கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும், அப்புறம் ஆனால் திருப்பியும் ஒவ்வொரு எக்ஸாமினேஷனாலும் பயம் வந்துடும். அப்புறம் என்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க காலேஜ் படிக்கும் போது, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அந்த பையன் எந்த ஒரு விஷயமுமே சொல்லவே கிடையாது, பேசவே கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்ப நான் பையன் பேசி மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவரு வந்து எக்ஸாம் போய் எல்லா எக்ஸாமும் எழுதிட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப வீட்லயும் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் ஆகி, அதுக்கப்புறம் ஒரு புக்கு கூட எழுதியிருக்காரு கொரோனா டைம்ல. ஸோ இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்காரு, ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஆயிட்டாரு. ஸோ அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப சந்தோஷம், அவங்க அம்மா ஒவ்வொரு டைம் வரப்பையும் நான் வந்து உங்களை குல தெய்வமா தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பையனோட லைஃப் சேஞ்ச் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார்.
6: கண்டிப்பா மேம். இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மனநிறைவை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லும்போது தெரிஞ்சதுங்க மேம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். இன்னைக்கு மருத்துவர்கள் தினத்துல நீங்க இணைஞ்சதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க மேம். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க, பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. இன்னைக்கு மருத்துவர்கள் தின சிறப்பு நிகழ்ச்சியில நம்ம சோனாயப்பம் கூட பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய மருத்துவர்கள், நம்ம சோனாயப்பம்ல தொடர்ந்து பேசிட்டு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கூட பேசிட்டு இருக்கோம். அவங்க எந்த ஒரு ரீசன்னால இந்த மருத்துவர்கள் துறையை தேர்வு பண்ணாங்க, அதே மாதிரி அவங்களுக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நம்ம கூட குழந்தைகள் நல மருத்துவர் சசி ஆனந்த் சார் இணைஞ்சிருக்கிறாரு. சார் வணக்கம். சார்
2: வணக்கம். சார் நேரில் அனைவருக்கும் வணக்கம்.
1: சார் மருத்துவர்கள் தின வாழ்த்துக்கள்ங்க சார்.
2: நன்றிங்க சார், ரொம்ப தேங்க்யூ சார்.
1: சார் நீங்க எந்த ஒரு ரீசனுக்காக இந்த ஒரு மருத்துவர் துறையை தேர்வு பண்ணீங்க சார்?
2: ஸ்பெசிஃபிக்காக ரீசன்னா ஒரு ஹெல்பிங் டெண்டன்சிஸ் சின்ன வயசுல தான் இருக்கும் சார். அது நம்ம மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஹெல்த் தான் எல்லாத்தோட ஒரு சுப்பீரியர், ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு ஃபிசிஷியனாக ஆகணும் தான் என்னோட ஒரு ஒரு பெரிய ஒரு ஆம்பிஷனாக இருந்தது. எதர் மெடிசன் இல்லைன்னா பீடியாட்ரிக்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஒரு ஃபிசிஷியனாக இருந்து நம்ம வந்து சில கஷ்டமான கேசஸ்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணணும், அட் சேம் டைம் ஒரு பேஷண்ட்ஸ்க்கு அவங்களோட இறந்த ஒரு சந்தோஷத்தை வந்து நம்ம திரும்ப அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக இந்த துறையை தேர்ந்தெடுத்தேன். அப்புறம் இன்னொரு ரீசன் வந்து இங்கே இப்போ மாமா தாய் மாமா அவரோட ஒரு மெயின் ஒரு ஆசை, அவர் எனக்காக நிறைய தியாகங்கள் பண்ணிருக்காரு, இப்போ அவர் இல்லைங்க. ஸோ அதனால அவருக்காகவும் நான் வந்து மெயினாக ஒரு டாக்டர் ஆகணும்னு சொல்லி கொஞ்சம் கடினமாக வரைச்சு.
1: கண்டிப்பாங்க சார். சார் நீங்க குழந்தைகள் நல மருத்துவர், அதிகமான நேரம் குழந்தைகள் கூட நேரம் செலவிடுற மாதிரி இருக்கும், இந்த ஒரு பணி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மனநிறைவை கொடுத்துருக்குங்க சார்?
2: சார் அந்த எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது நம்ம நிறைய ஒரு ஒரு நாளில் நிறைய எமோஷன்ஸ் நம்ம அண்டர்கோ பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக காலையில் வரும்போது நமக்கு ஒரு இன்னைக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான்டாக வருவோம். சம்டைம்ஸ் அந்த பிளானிங் நடக்காது. சம்டைம்ஸ் அன்னைக்குன்னு வர கேசஸில் நான் வந்து ஐசியூ குழந்தைங்க ஐசியூவுமே ஹேண்டில் பண்ணுறதுதான். ஸோ அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே ஐசியூவில் இருந்த குழந்தை நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்காது, இன்னும் கொஞ்சம் மோசமாயிருக்கும், ஒரு சிலர் ரொம்ப நல்லாவும் ஆயிருக்கும். ஸோ எதனால நம்ம அதிக எமோஷன்ஸ் காட்டாம அவுட் பர்ஸ்ட் இல்லாம நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அப்படின்னும் போது அது இப்போ மோசமான குழந்தைங்களை நம்ம திரும்ப எடுத்து நம்ம கெட் பேக் ஆன் த ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு நம்மளே ஏதோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம், நம்மளாலேயும் அவங்க இந்த அளவுக்கு அவங்களோட லைஃப் வந்து சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் சார். ஃபார் எஸ்பெஷலி இந்த எமர்ஜென்சிஸ்ல வர கேசஸ்லாம், பீடியாட்ரிக் எமர்ஜென்சிஸ் கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை ஹேண்டில் பண்ணும்போது அந்த குழந்தை பெட்டராகி ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு வீட்டுக்கு போகும்போது நமக்கு ஒரு ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சி இருக்கும் சார். அது வேற எதுலேயும் அது கிடைக்காது, அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் நமக்கு தெரியுங்க சார்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாங்க சார். ஒரு எந்த அளவுக்கு ஒரு ஒரு மனநிறைவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பகிர்ந்துக்கிட்டீங்க, மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ்
2: இருக்குங்க சார்? ஒரு குழந்தை வந்து நம்ம ஒரு ஃபீவருக்காக தான் வந்து அட்மிட் ஆனாங்க சார். ஸோ அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு மூளைக்காய்ச்சல் மாதிரி டவுட் இருந்தது. ஸோ அதுக்காக நம்ம ஸ்கேன் எடுக்க போயிருந்தோம், தலைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க போயிருந்தோம். அப்போ நானும் கூட போயிருந்தேன். யூஸ்வலாக நம்ம எல்லாரும் தெரியும், குழந்தைங்க வந்து நம்ம பெரியவங்க மாதிரி போய் ஸ்கேன் ரூம்குள்ள ஸ்கேன் மிஷின்ல படுத்துக்க மாட்டாங்க. ஸோ அவங்க தூங்கணும் போது நம்ம அதுக்கான கொஞ்சம் மெடிசன்ஸ் ட்ரிப்பு மூலமா கொடுத்து அதுக்கப்புறம் தூங்க வச்சு அந்த ஸ்கேன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணும்போது அந்த மருந்து அந்த குழந்தைக்கு சேராம போயிடுச்சு. ஸோ அப்படின்ற போது அந்த குழந்தை வந்து மூச்சு எடுக்கிறது டக்குன்னு சடனா வந்து நிறுத்திட்டாங்க. ஸோ உடனே ஸ்கேன் நடுவுலே குழந்தைய வெளியே எடுத்து எமர்ஜென்சி கூட்டு போயிட்டு நம்ம சிபிஆர் முதலுதவி கொடுத்து வாயில டியூப் போட்டு வென்டிலேட்டர் மிஷின்ல கனெக்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு மறுபடியும் உயிர் வர அது ஆல்மோஸ்ட் எக்ஸ்பயர் ஆன ஸ்டேஜ் தான் திரும்பவும் கொண்டு வந்து அந்த குழந்தைய நல்ல ஒரு நல்ல விதமா நம்ம வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணியிருந்தோம். ஸோ அது ஒரு மறக்க முடியாத ஒரு.
1: கண்டிப்பாங்க சார். மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஒரு சின்ன நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க சார். இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு ஒரு நிறைவை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க முடியாதுங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் இன்றைக்கி மருத்துவர்கள் தினத்தில் இணைஞ்சு பேசினதுக்கு. இன்றைக்கி மருத்துவர்கள் தின சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம சோனாயப்பம் கூட பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாருமே அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் மருத்துவர்கள் தின நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த இன்றும் நலமுட நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில இது வாக்கறையன் கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக்குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கர், இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம் எல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக்குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக்குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட் புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக்குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில திவாகரன் கூட. இதனை தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில இப்ப திவாகரன் கூட என்ன கேட்க போறீங்க ஆரம்பத்தில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான சமையான ஒரு ஏஐ வெப்சைட் தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். இந்த ஏஐ வெப்சைட்டை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏஐ வெப்சைட் வச்சு உங்களால் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏஐ வெப்சைட்டை வச்சு உங்களால் சூப்பரான ஒரு ஏஐ வீடியோவை ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டோட பேர் என்ன தெரியுமா, invideo.io invideo.io அப்படிங்கிறது தான் இந்த வெப்சைட்டோட பெயர். இந்த வெப்சைட்டில் ஏஐ வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்க முடியும், ஏஐ அவதார்ஸை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும், அனிமேஷனை உருவாக்கிக்க முடியும், மூவி உருவாக்கிக்க முடியும், மூவி மேக்கர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏஐ வீடியோ மீமை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும், யூடியூப் ஷார்ட்ஸு, சப்டைட்டில் ஜென்ரேட்டர், வாய்ஸ் ஓவர் ஜென்ரேட்டர், இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் இந்த வெப்சைட்டில் இருக்குது. இந்த ஒரு வெப்சைட் மட்டும் இருந்தது அப்படின்னா உங்களால் இந்த விஷயம்லாம் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த வெப்சைட்டில் இதை தாண்டி வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுலேயே ஆன்லைன் வீடியோ எடிட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்லைன் வீடியோ எடிட்டரை யூஸ் பண்ணி உங்களால் வீடியோ வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இதுக்காக எந்த ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேரும் தேவையில்லை. வீடியோ கொலேஜ் மேக்கர்னு ஒன்று இருக்குது, இது மூலிமா இப்போ ஃபோட்டோ கொலேஜ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இதை வச்சு வீடியோ கொலேஜை உங்களால் ரெடி பண்ணிக்க முடியும். பிக்சர் வீடியோ மேக்கர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர் வீடியோ மேக்கர் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை ஒரு வீடியோவாக மாற்றி கொடுக்கும். இன்ஸ்டாகிராம் வீடியோ எடிட்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லாம் இதில் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பல வகையான ஏஐ விஷயங்களை உங்களால் இந்த ஒரு வெப்சைட்டில் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்டோட பெயர் தான் invideo.io. இந்த ஒரு வெப்சைட்டை நீங்கள் கூகுள் குரோமோ இல்லை கூகுளையோ போட்டிங்கனாலே வரும். கரெக்டாக இந்த வெப்சைட்டை பார்த்து யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டராக இருக்கீங்க இல்லை பிகின்னராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க இது பாக்கர் என்னுடன். இப்போ உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க. பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் அணிஞ்சு சூப்பரான விஷயம்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது பாக்கர் என்னுடன்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துகிறாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னரா லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலக போர் வந்துருச்சு. அதாவது 1939 இரண்டாம் உலக போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்பில் போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. அப்போ வந்து 1952 இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்பில் போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் தோக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சாரு. அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில் தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 April 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்பில் மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சி அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே தெளிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினார். இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னால் அதற்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: என் பேர் விகாஸ், ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அன்பே சிவன்.

0: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை அனுப்பணும். நீங்கள் கருத்துக்களை அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என்னோட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான செமையான ஒரு ஸ்மார்ட் கேஜெட் தான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த ஸ்மார்ட் கேஜெட்டோட பெயர் என்ன தெரியுமா? இந்த ஸ்மார்ட் கேஜெட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன். நீங்கள் ஒரு 14,000 இல்லை 15,000 ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு டீசெண்டான ஸ்பெக்கோடு இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஃபோன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஃபோனோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா Nova 2 அப்படிங்கிறது தான் அந்த ஃபோனோட பெயர். இது AI ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு புது கம்பெனிலேருந்து லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மொபைல் AI ப்ளஸ் Nova 2 Neo 5G அப்படிங்கிறது அந்த ஃபோனோட ஃபுல் பேர். எவ்வளோ பெரிய பேர் பாருங்கள். இதில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறது கேட்டலாமா? ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிஸ்பிளே டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க, பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது கூடவே உங்களுக்கு வந்து ஒரு மேசிவான பேட்டரி, எந்த அளவுக்கு மேசிவ்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி மட்டும் கொடுத்தது இல்லாமல் பின்னாடி 2 கேமரா கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு சூப்பரான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அது கூடவே அந்த பின்னாடி கொடுத்துருக்க 2 கேமராவில் மெயின் கேமராவாக 48 MP கொடுத்துருக்காங்க. முன்னாடி உங்களுக்கு 8 MP ஒரு சூப்பரான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய பெரிய ஃப்ளாக்ஷிப் மொபைல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி பட்டன் இருக்கும். இப்போ பவர் பட்டன் வால்யூம் பட்டன் இல்லாமல் தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அது என்ன பட்டன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு AI பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யூஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் AI ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும், ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஒரு பட்ஜெட் மொபைல்லையுமே உங்களுக்கு வந்து தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு AI பட்டன் கொடுத்துருக்காங்க. அது மூலிமா நீங்கள் AI டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், கூகுள் லென்ஸ் இந்த மாதிரியான விஷயம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பரான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 16 வரதுனால லேட்டஸ்ட் அப்டேட்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி கொடுத்துருக்க செல்ஃபி கேமராவும் உங்களுக்கு வந்து 8 MP கொடுத்துருக்கிறதுனால செல்ஃபி ஃபோட்டோஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டுமே 5 கலரில் வருது. டிஸ்பிளேயோட சைஸ் வந்து 6.7 inch HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இதையெல்லாம் தாண்டி இந்த ஃபோனில் ஒரு ஹைலைட்டான விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் IP65 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்டு கொடுக்குறாங்க. ஒரு சூப்பரான ஃபீச்சரோட இந்த மொபைல் நீங்கள் வாங்கணும்னா வாங்கலாம். இந்த மொபைலோட தற்போதைய விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 12,999 ரூபாயாக இருக்குது. நீங்கள் இந்த மொபைல் வாங்கணுன்னா ஃபஸ்ட் அந்த ரிவ்யூலாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. AI ப்ளஸ் அப்படிங்கிற நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய Nova 2 Neo 5G அப்படிங்கிறது அந்த மொபைலோட பெயர். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க, இது வாக்கரேனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா? போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நடைபாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி. இது வாக்கரேனுடன். இப்போ ஒரு அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல் கேட்டிருப்பீங்க. அந்த பாடல் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் நீங்கள் கேட்கலாம். புது புது பாடல்கள், தனித்துவமான பாடல்கள், இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் கேட்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம சோனா எஃப்எம்ல இந்த பாடல்கள்லாம் போடுற பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதில் ஏதோ ஒரு பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பாட்டோட ஃபீட்பேக்ஸ் நீங்கள் சோனா எஃப்எம்க்கு ஷேர் பண்ணலாம். 9787-107.8, அதாவது 9787-701078 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்ஸை சொல்லலாம். மக்களே, மெசேஜ் பண்ணுறப்ப மறக்காமல் பேர், ஊர் பேர், பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியில் நம்ம ஆன்லைன் மோசடிகள், இணையதள மோசடிகள்லேருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்வது அப்படிங்கிறத நம்ம கேட்குற கேள்விக்கு தெளிவாக நமக்கு விளக்கத்தை கொடுக்கறதுக்காக ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து இணைஞ்சிருக்காரு டெக்குரு நிகழ்ச்சியில். செக்யூர் வேர்ல்ட்ஸோட சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் மற்றும் சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சராக இருக்கக்கூடிய ஜெய் கணேஷ் லக்ஷ்மணன் சார் தான் இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். இப்போ சோஷியல் மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. டெலகிராம் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்ப டெலகிராம் அப்படிங்கிறது அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்மா இருக்கு. இதுல என்னென்ன மாதிரியான ஸ்கேம்ஸோ இல்ல என்னென்ன மாதிரியான ஹேக்கிங்ஸ்லாம் நடக்குது சார்?
1: கிரெடென்ஷியல் ஹேக்கிங்ன்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கு ப்ரோ. இந்த கிரெடென்ஷியல் ஹேக்கிங்னா என்னன்னா மொத்தமா அக்கௌண்ட் ஹைஜாக் பண்றது. ஓகேவா? பீஸ்ட் படத்துல நம்ம விஜய் இருந்துட்டு பண்ணுவார்ல, மொத்த மாலை ஹைஜாக் பண்ற மாதிரி அந்த அந்த கான்செப்ட்ல இருந்து ரன் ஆகும். ஸோ மொத்த அக்கௌண்ட்ஸ் வந்து ஹைஜாக் பண்ணிடுவாங்க இந்த இடத்துல. ஸோ நம்ம எந்த இடத்துல இது தெளிவா இருக்கணும்னா, நீங்க அதான் சொன்னல, யூஸ் ஃபார் த பர்பஸ், அந்த ஆப்போட பர்பஸை புரிஞ்சு நம்ம ரன் பண்ண ஆரம்பிக்கணும். இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள், டெலகிராமை பொறுத்த வரைக்கும் நீங்க பாக்குற இந்த ஸ்கேம்ஸ் தாண்டி நிறைய லேர்னிங் பர்பஸ்க்கான ஆப்ஸ் நிறையவே இருக்கு. இப்போ டெலகிராம்ல என்ன மாதிரியான ப்ராசஸ் நிறைய ஆயிடுச்சு அப்படின்னா, இப்ப நீங்க சொல்ற அந்த பிஃபோர்ல ஒரு டைம் சொல்லியிருந்தீங்கல்ல ப்ரோ, இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் எனக்கு இருக்கு, அதுல லிங்க் எல்லாம் நான் போய் பாக்குறேன், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த மாதிரி பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணாம நார்மலா வந்துட்டு நீங்க ஒரு ஆப்பா யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட். எதுக்கு இந்த ஆப், இந்த ஆப்கான பர்பஸ் என்ன, அந்த பர்பஸ் நீங்க கண்டுபிடிச்சாலே ஹேக்கர்ஸ் உங்களை ரீச்சே பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? நீங்க அந்த மாதிரி சோர்சஸ்க்கு பண்ணும்போது இந்த டேட்டாஸ் பிரீச் ஆகும்போது உங்களோட கிரெடென்ஷியல் இந்த ஆட்டோமேட்டிக்கா இந்த ஹேக்கர் இருக்க போது அவன் உங்களை காண்டாக்ட் பண்றான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா உங்க சர்க்கிளை காண்டாக்ட் பண்றான். ஸோ இதுதான் எங்க ஐடியாலஜி. நீங்க எந்த அளவுக்கு உங்களோட டேட்டாவை ப்ரொடக்டிவா பாத்துக்கிறீங்களோ அது தாண்டி உங்க டேட்டாஸ் பிரீச் ஆகாது.
0: ஓகே, இந்த மாதிரி ஹேக்கிங்ல ரொம்ப முக்கியமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட டேட்டாஸை நம்ம பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்மளோட டேட்டாஸை நாம் சேஃபாக ஜாக்கிரதையாக வச்சுக்கிட்டாலே இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே போகாது, நடக்காது அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி இந்த விஷயத்தை நமக்காக சொன்னதுக்கு. மக்களே, நீங்களும் வந்து உங்களோட கிரெடென்ஷியல்ஸ், அதாவது உங்களோட டேட்டாஸ், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் சேஃபாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறத இதுலேருந்து நான் சொல்லிக்கிறேன். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில். இது வாக்கறேன் கூட இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து இணைஞ்சு நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்து உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்னை பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிக்கிட்டே நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன், அதாவது டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் அதை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வச்சிருக்கேன். அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கறது சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு டாடா பாய் பாய் சொல்லிட்டு நானும் கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நம்ம சோனா எஃப்எம்ல ஏகப்பட்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்கறீங்க. எல்லா பாட்டுமே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு. ஆனா அதுல உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அனுப்புற கருத்துக்களை வச்சு வார இறுதியில வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம் போறோம், எந்த அண்ணா ஓட் பண்ணிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் வந்து நாங்க தெளிவா சொல்லுவோம். அதுக்காக நீங்க ஏதாவது ஒரு பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை அனுப்ப வேண்டியது இருக்கும். சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்புங்க மக்களே. கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர், ஊர் பேர், பாடல் பேர், இது மூணும் முக்கியம் சரிங்களா. அதெல்லாம் போட்டு அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து வாக்குறேன். என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து ஒரு ஃபோன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஃபோனை வாங்குறப்பயே நான் கம்மியான ஸ்டோரேஜில் வாங்கிட்டு இருந்து வாக்கர் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? கம்மியான ஸ்டோரேஜில் வாங்கினதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபைல் சேவ் பண்ணுறீங்கன்னா அடிக்கடிக்கு ஸ்டோரேஜ் ஃபில் ஆகிட்டே இருக்கும். அதை டக்குன்னு நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுக்கனா கூட எடுக்க முடியாது, ஏன்னா ஸ்டோரேஜ் ஃபில்லாக இருக்கிறதுனால வேறு எந்த ஆப்பும் ஒழுங்காக வேலையும் செய்யாது. இந்த மாதிரி சமயத்தில் உங்களால் வந்து எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு போடுற மாதிரி இருந்தால் ஈஸியாக உங்களால் போட்டுக்க முடியும். ஆனால் எக்ஸ்டர்னல் மெமரி கார்டும் போட முடியல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா உங்களால் வேறு எதுவும் பண்ண முடியாது. இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சொல்கிற இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் ஃபோனை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக மாற்றிக்கலாம். உங்களோட ஃபோனில் இருக்க எக்ஸ்ட்ரா தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் டெலீட் பண்ணிக்கலாம். அதுக்கெலாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஒரே ஒரு ஸ்கேன் மட்டும் பண்ணால் போதும். இந்த ஆப்போட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபோன் கிளீனர் ஜங்க் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது அதோட பேர். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஸ்கேனர் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும், அதை தொட்டு நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிக்க முடியும். ஸ்கேன் பண்ணுறதுனால உங்களோட எல்லா ஜங்க் ஃபைல்ஸுமே அதிலே டீட்டெயிலாக காட்டிடும், என்னென்ன ஆப்பில் எவ்வளோ ஜங்க் ஃபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டிடும். அதை ஒரே டச் மூலயமா நீங்கள் அந்த ஜங்க் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபைல்ஸையும் இது மேனேஜ் பண்ண உதவும். உங்கள் ஃபோனில் என்னென்ன ஆடியோஸ் இருக்குது, என்னென்ன வீடியோஸ் இருக்குது, எத்தனை ஃபோட்டோஸ் இருக்குது, எத்தனை டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அது சொல்லிவிடும். இது மட்டும் இல்லாமல் இதில் பேட்டரி மானிட்டர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களோட பேட்டரி பர்சன்டேஜ், பேட்டரியோட ஸ்டேட்டஸும் உங்களால் வந்து அந்த டைமில் பார்த்துக்க முடியும். அதுக்கும் இது வந்து யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஆப் மேனேஜராகவும் இது ஒர்க் ஆகும். உங்கள் ஃபோனில் நீங்கள் ஒரு 80-90 ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் எல்லா ஆப்பையுமே ஸ்கேன் பண்ணி எந்த ஆப்பு எவ்வளோ ஸ்பேஸ் பிடிச்சிருக்கு, எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இது பார்த்துடும். இதுலேயே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஃபைல் ரிமூவர் இருக்குது, அதுக்கப்புறம் இமேஜ் கம்ப்ரஸரும் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா ஒரே மாதிரி 2-3 ஃபைல்ஸ் இருக்கிறதெல்லாம் அதை ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு டெலிட் பண்ணி கொடுத்துரும். இமேஜ் கம்ப்ரஸர் ஒரு 10 MB ஃபோட்டோ இருக்குன்னா அதை கம்ப்ரஸ் பண்ணி 100 KB மாற்றி கொடுத்துரும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபீச்சர் இதில் இருக்குது. இந்த ஆப் வேணால் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட பெயர் ஃபோன் கிளீனர் ஜங்க் ஃபைல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே உங்களுக்கு 4.1 MB தான் இருக்கும். நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர். வாழ்க தமிழ், வளர்க்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்னடா இது, 5 மணிக்கு வர வேண்டியவன் 4 மணிக்கே வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? காரணம் வந்து இருக்குங்க. இப்போது மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து மாற்றம் நடந்திருக்கு நம்ம சோனா எஃப்எம்ல. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் ரெகுலராக இது வாலிப வயசு நிகழ்ச்சி சாயங்காலம் 5

டைரக்டாக மக்கள்கிட்டயே வந்து சொல்லலாம், லைவாக ரேடியோவில் நீங்களும் என் கூட வந்து பேசலாம். ஸோ இது வந்து ஒரு மாற்றமாக இது வாலிபவேச நிகழ்ச்சியில் இருக்குங்க. ஸோ நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள் பேசலாம், இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் செம்ம பேச பொருளாக இருக்குது அப்படின்றது வந்து பேசலாம். தினம் தினம் ஒரு கேள்வியை வச்சு நம்ம அப்படியே ஜாலியாக பேசலாம் மக்கள் கூட. ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக வந்து கேளுங்க, இது வாலிபவேச நிகழ்ச்சி கண்டிப்பாக செம்மையான விஷயங்கள்லாம் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்குமே வந்து ஏகப்பட்ட ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி வழக்கமாக இது வாலிப வயச நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்பேன்ல, அதே மாதிரி இன்னைக்கு இது வாலிப வயச நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மாதம் வந்து பிறந்துருச்சு, தேதி ஒன்றாயிருச்சு, தேதி ஒன்றானாலே நிறைய பேருக்கு சம்பளம்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதை வச்சு தான் உங்ககிட்ட இன்னைக்கு இது வாலிப வயச நிகழ்ச்சியில் கேள்வி கேட்க போகிறேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு மாதம் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் போதுமானது அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயச நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். ஒரு மாதத்தில், அதாவது ஒரு மாதத்தில் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் ஓகேவாக இருக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் தொடர்ந்து இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களும் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்னுறாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே, ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐங்க. ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம்னா நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: என்ன சாமே வழக்கத்துக்குமார ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்க, என்ன விஷயம்?
6: நான் ஒவ்வொரு வாட்டியும் தோத்துக்கிட்டே இருக்கேன், நான் யாருன்னு கண்டிப்பா இந்த உலகத்துக்கு காட்டுவேன்.
5: அட சாமே, ஆர்சிபிக்கே ஒரு காலம் வரும்போது தக்காளி, உனக்கு ஒரு காலம் வராதா?
6: எனக்கான டைம் வரும்னு தான் பாக்குறேன், ஆனா போன் சுவிச் ஆஃப் ஆயிடுது.
5: என்னது, போன் சுவிச் ஆஃப் ஆகுதா?
6: ஆமா, கேம் விளையாடக்குள்ள போன் தான் சுவிச் ஆஃப் ஆகுது.
5: நான் கூட உனக்கு ஒரு ஐடியா வந்து வாழ்க்கையில உருப்பிடுவேன்னு நினைச்சேன்.
6: ஏன், நான்லாம் உருப்பிட கூடாதா?
5: லைஃப்ல உன் பிளான் தான் என்ன?
6: ஜாலியா இருக்கணும், டிராவல் பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும்.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது ஒரு மாசத்துக்கு ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு, ஃபேமிலியை சமாளிக்கிறதுக்கு, ஃபேமிலியோட அந்த குடும்ப செலவுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கீங்க. ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. யார் அவங்க, அவங்க என்ன சொன்ன போறாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ
1: ஹலோ, வணக்கம்
0: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சாமி, நாலு மணிக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம்
0: பாட்டி. நீங்க வந்துட்டு கால் பண்ணி இணைஞ்சு நம்ம கூட பேசுறதுல. ஓகே ஓகேங்க பாட்டி, இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுங்களா?
1: ஒரு மாத செலவுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்ங்கிற மாதிரி, குடும்பத்துக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படின்னு கேக்குறீங்க.
0: ஆமாங்க பாட்டி, இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவு ஆகுது குடும்பத்தை ரன் பண்றதுக்கெல்லாம்?
1: சரி சொல்றேன், குறைந்தது 20 ரூபாய் வேணும், 20,000 வேணும்,
0: 20,000
1: குறைந்தது. ஆமா, அது அப்பதான் போதுமான மளிகை ஜாமா வாங்கி போதுமான அளவுக்கு தான் இந்த 20. இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் வீட்டுல பலகாரம் பச்சோம் அந்த மாதிரி எல்லாம் நல்லா ஒரு லக்ஸுரியஸ் ஆட்டம் செலவு பண்ணோம்னா 25 வரைக்கும் வேணும்.
0: ஓகே,
1: ஒரு மாதத்துக்கு 25 ரூபாய் குடும்பத்திற்கு மட்டும்.
0: ஓகே ஓகே,
1: அது அப்பதான் இந்த விக்கிற விலைவாசி பருப்பு சீரகம் அழகு கடுகு அப்படின்ட்டு வாங்கும் போது நீங்க சோப் ஆயில், சோப்பு ஆயில், சமையல் ஆயில் இந்த மாதிரி எல்லாம் வாங்கும் போது உங்களுக்கு வந்து கண்டிப்பா 20 குறையில் இல்லாம வரும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: அதுக்கப்புறம் மாதம் மற்ற வாரத்திற்கு மட்டும் அப்படின்னு சொல்ல எடுத்தோமா, அது மாசம் ஒண்ணுக்கு 5,000 ரூபாய் வந்துடும்னா, 1 கிலோ கறியே 1,000 ரூபாய் வந்துருது. அப்புறம் 4 வாரத்துக்கு 4,000 ஆயிடுச்சு.
0: அது
1: யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்தோம்னா இன்னும் நீங்க 6,000 வந்துடும் மட்டன் மட்டும்.
0: ஓகே ஓகே பாட்டி,
1: அது இதெல்லாம் பார்க்கும் போது நீங்க 25 ரூபாய் போதுமான அளவுக்கு எடுத்தமா 25 ரூபாய் தான்.
0: ஓகே ஓகேங்க பாட்டி, மாசத்துக்கு
1: ஒரு நார்மலா ஒரு குடும்பத்துக்கு செலவு 25 ரூபாய் வேணும்.
0: குறைஞ்சது 25,000 வேணும் இந்த இந்த காலகட்டத்தில் சமாளிக்க.
1: 25 ரூபாய் இருந்தா செலவு சரியா இருக்கும்.
0: ஓகே,
1: பெரிய குடும்பத்துக்கு சொல்றேன், ஒரு சின்ன ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு 15 வந்து கண்டிப்பா வேணும்.
0: ஓகே ஓகேங்க பாட்டி,
1: என்னதான் எவ்வளவு சிக்கனம் பண்ணனாலும் 18 ரூபாய் 20 ரூபாய் வந்துடும்.
0: ஓகே கண்டிப்பா கண்டிப்பா, இப்ப குறைஞ்சது 15,000 25,000 இருந்தா ஃபேமிலியை நல்லா ரன் பண்ணலாம்னு சொல்றீங்க.
1: ஆமா ஆமா, சின்ன குடும்பத்துக்கு 15, பெரிய குடும்பத்துக்கு 20 to 25.
0: ஓகே ஓகே பாட்டி, ரொம்ப சூப்பரா வந்து சொல்லிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி.
1: ஆமா, அதே சிக்கன முறையில தான் அது கூட.
0: ஓகே ஓகே, அதுவும் சிக்கனமா இருந்தா மட்டும்தான் அது ஓகே. ஓகே ஓகே பாட்டி, ரொம்ப சூப்பரா வந்து கால் பண்ணி சொல்லிருந்தீங்க, ரொம்ப நன்றி பாட்டி கால் பண்ணி சொன்னதுக்கு.
1: நன்றி சாமி, நன்றி சாமி,
0: நன்றி
1: நன்றி சாமி, நன்றி
0: நன்றி நன்றி. இப்போ நம்ம ருக்மணி பாட்டி வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரு குடும்பத்துக்கு, அதாவது ஒரு குடும்பத்தை ஒரு மாசத்துல சமாளிக்கணும், இவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்றத அவங்க ரொம்ப சூப்பராக வந்து சொல்லியிருந்தாங்க. 15,000 அதாவது குறைஞ்சது 15,000 25,000 இருந்தால் ஃபேமிலியை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம ருக்மணி பாட்டி சொன்ன மாதிரியே நீங்களும் கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-7070 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். மாசம் மாசம் இந்த அமௌண்ட் இருந்தால் ஃபேமிலியை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா அது எந்த ஒரு அமௌண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்லுங்கள். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் அதெல்லாம் வந்து கேட்டலாம். அதுக்கு முன்னாடி 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: மச்சான், எதுக்கு கையாட்டிக்கிட்டே இருக்க?
1: மச்சான், என் கைய பார்த்தா தெரியல, புது வாட்ச் கட்டிருக்கடா.
0: ஓ அப்படியா, சரி மச்சான், உன் ஒன்று கேட்கவா.
1: ஒன்னு என்ன, 10 கூட கேளு.
0: எந்த வாட்ச்ல கரெக்டா டைம் காட்டுன்னு சொல்லு.
1: எந்த வாட்சா தெரியலையே
0: மச்சான். எந்த வாட்ச்லயும் கரெக்டாலாம் காட்டாது, நாமளே தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும்.
2: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்குல்லமா, அதை எடுத்துட்டு வாமா.
3: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
2: ஆமாமா, பழசாயிருச்சு தான், அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
3: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
2: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது, எடுத்துட்டு வாமா போமா.
3: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
2: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
4: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. திறந்த வெளியில் மலம் கழிப்பதை தவிர்த்து கழிப்பறைகளை பயன்படுத்துவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பாதுகாப்போம்.
5: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
6: சோனா FM 107.8
7: இது வாலிப வயசு.
8: என்ன இது வாலிப வயசு?
9: இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி மாதம் மாதம் உங்களுக்கு ஃபேமிலியை நல்லா ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் ஓகேவா இருக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கீங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா FM-ஓட 9787-707-107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ மாசம் மாசம் நம்ம எதுக்காக அதிகமான செலவுலாம் பண்றோமோ இல்லையோ, கண்டிப்பா இந்த மெடிக்கலுக்காக, ஹாஸ்பிட்டலுக்காக அதிகமான செலவுகள்லாம் பண்ணிட்டு இருப்போம். நம்ம எல்லாரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு உண்மைதான். ஆனா இங்க ஒரு டாக்டர் வெறும் 5 ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறாரு இப்போ வரைக்கும் அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு சம பேசு பொருளா போயிட்டு இருக்கு. ஸோ யார் அவரு அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலி நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது இப்போ நமக்கே வந்து தெரியும், ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பில் ஆகும், எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும். இப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்போ வரைக்கும் வெறும் 5 ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, யார் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கர்நாடகாவில் இருக்கிற டாக்டர் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் இப்போ வரைக்கும் 5 ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிட்டுருக்கிறாரு கடந்த 42 வருஷமாக. ஸோ இவர் வந்து டாக்டர் ஃபீல்டை ஒரு சேவையாக வந்து பண்ணிட்டுருக்காரு, ஒரு சர்வீஸாக பண்ணிட்டுருக்காரு. ஸோ இவரோட இந்த செயல்னால் நிறைய மக்கள் அவர்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவரை பார்த்தீங்கன்னா மூவிலாம் கூட தமிழில் வந்திருக்கு, கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் சம பேச பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்ன ஏது அப்படின்னு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு தேவையான அமௌண்ட் எவ்வளோவா இருந்தால் நல்லாயிருக்கும், அதாவது இந்த மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபேமிலி ரன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஊரில் எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் ஓகேவாக இருக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா FM-ஓட 9787-707-108 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்களாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போது அடுத்தடுத்து 2 பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்திருக்கேன்.

0: நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன், இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ யார் அவர், என்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நமக்கு கண் கண்ட தெய்வம் அப்படின்னா யார் அப்படின்னு சொன்னால், நமக்கு கண் கண்ட தெய்வம்னா டாக்டர்ஸை சொல்லுவாங்க, இன்னும் ஒரு சிலர் டாக்டருக்கு அடுத்தபடியாக டிரைவர்ஸை தான் வந்து சொல்லுவாங்க. நானுமே இதை நிறைய டைம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளே சேஃபாக கூட்டு போறவங்களே டிரைவர் தாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு டிரைவர் ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரோட செயல்னால இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் அவரு செம பேச பொருளாயிட்டாரு. ஸோ யார் அவரு, அப்படி என்ன பண்ணாரு அப்படின்றத நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது சென்னை இருக்குல்ல, சென்னையில் திருவான்மையூர்லேருந்து தாம்பரம் அந்த ரூட்ல போற ஒரு கவர்மெண்ட் பஸ், அந்த பஸ்ல 22 வயசான ஒரு இளம் பெண் அந்த பஸ்ல ஏறி ரெகுலராக ஒர்க் போற மாதிரி இன்னைக்கும் போயிருக்காங்க. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த பொண்ணுக்கு உடல் நல குறைவினால அப்படியே பஸ்லேயே மயக்கம் போட்டாங்க. இதை பார்த்த அந்த பஸ்ஸுக்கான கண்டக்டர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, டக்குனு இந்த இன்ஃபர்மேஷனை டிரைவர் அண்ணா கிட்ட சொல்லிட்டாரு. டிரைவர் அண்ணா கொஞ்சம் கூட யோசிக்காம பஸ் அப்படியே யூ-டர்ன் போட்டு பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டல் இருந்ததோ அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பொண்ணை போய் சேர்த்துட்டாரு. ஸோ டக்குன்னு அவர் பண்ணதுனால அந்த பொண்ணோட உயிரையும் வந்து காப்பாற்றிட்டாங்க. அந்த பொண்ணுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இல்லையா, உடல் நல குறைவினால மயக்கம் வந்து போட்டிருக்கிறாங்களாம். இப்போ நினச்சி பாருங்களேன், ஒரு செகண்ட் கூட யோசிக்காம கவர்மெண்ட் பஸ் டிரைவரே இப்படி வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு வீடியோ அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் சம பேச பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு சப்போர்ட்டாக இருந்த அந்த டிரைவர் அண்ட் கண்டக்டர் ரெண்டு பேருக்குமே மக்கள் எல்லாரும் பயங்கரமாக பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாங்கல்ல அந்த பேசஞ்சர்ஸ் கூட ட்ராவல் பண்ணியிருப்பாங்கள நிறைய பேர், அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் சம பேச பொருளாக போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மாதத்தில் ஃபேமிலியை சமாளிக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-0107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போது அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இது வாலிப வயசு நிகழ்ச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னையிலிருந்து சாயங்காலம் 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் 2 மணி நேரம் நீங்கள் கேட்கலாம். ஸோ வழக்கம் போல் இல்லாமல் இன்றைக்கி 2 மணி நேரமாக இது வாலிப வயசு நிகழ்ச்சியை நம்ம எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னா அந்த கேள்விக்கு நீங்கள் என்கிட்ட மட்டும்தானே பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இனிமேல் இன்னையிலேருந்து அப்படி வந்து கிடையாது, நீங்கள் டைரெக்டாக லைவில் ரேடியோவில் வந்து பேசலாம். நீங்கள் சொல்கிற பதில்கள் உங்களோட ஒப்பீனியன்ஸை நம்ம மக்களும் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஒரு மாதத்தில் ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஒரு மாத செலவுக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி லாஸ்ட்டாக ருக்மணி பாட்டி கூட அவங்களோட ஒப்பீனியன்ஸை ரொம்பவே அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம ருக்மணி பாட்டி மாதிரியே நீங்களும் உங்களோட கருத்துக்களை நம்ம மக்கள் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். ஒரு மாதம் இந்த அமௌண்ட் இருந்தால் ஃபேமிலியை ஈஸியாக ரன் பண்ணிடலாம்ப்பா, அந்த குடும்ப செலவுகள்லாம் சமாளிச்சிடலாம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குங்க. இதே கேள்வியை என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு 25,000-30,000 ரூபாய் இருந்தால் ஃபேமிலியை ஈஸியாக நம்ம சேலமில் ரன் வந்து பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா நிறைய செலவுகள்லாம் வந்து இருக்குது, மளிகை செலவு, மருத்துவ செலவு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான செலவுகள்லாம் வந்திருக்கு. என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 20,000-30,000 ரூபாய்க்குள்ளே இருந்தது அப்படின்னா ஃபேமிலியை ஈஸியாக ரன் வந்து பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது மாதம்லாம் பிறந்துருச்சு, தேதி ஒன்றாயிருச்சு, நிறைய பேருக்கு சம்பளம்லாம் வர வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்றதையுமே கூடுதலாக என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணாமல் டக்குன்னு நீங்கள் உங்களோட அந்த ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ்லாம் வந்து சொன்னீங்க அப்படின்னா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றதையுமே கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த 1 மணி நேரம் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசணும். இன்னும் 1 மணி நேரம் இருக்குது இது வாலிப வயசு நிகழ்ச்சியில், நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். நீங்கள் ஆச்சரியப்பட்டு போகிற மாதிரி ஒரு கண்டுபிடிப்புலாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சைனாவில், அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்து வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். ஸ்டே டியூன், கனெக்டடாக இருங்க.

இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அந்த ஒரு மணி நேரம் எப்படி போனுச்சுன்னே வந்து தெரியல. அந்த ஒரு மணி நேரம் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசணும், அதெல்லாம் தாண்டி நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களையும் வந்து பேசியிருந்தோம். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது, இந்த அமௌண்ட் இருந்தால் இந்த ஒரு மாதம் ஃபேமிலியை சீரும் சிறப்புமாக நடத்திடுவோம்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. லாஸ்ட்டாக கூட தாதகா பட்டியிலிருந்து ருக்மணி பாட்டி கால் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் ஃபேமிலியை தாராளமாக ரன் பண்ணலாம் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ருக்மணி பாட்டி மாதிரியே நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070108 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சி 2 மணி நேரமாக வந்திருக்கு. இன்றைக்கி மட்டும்தானா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மட்டும் இல்லை, இனிமேட்டு எல்லா நாட்களும் இது வாலிப வயசு நிகழ்ச்சி 2 மணி நேரம் ஒலிபரப்பாக போகுது. 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து நம்ம அப்படியே வந்து பேசலாம். இந்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு மாற்றமும் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஏதாவது ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா அந்த கேள்விக்கு நீங்கள் என்கிட்ட மட்டும்தான் பதில் சொல்வீங்க. ஆனால் இன்னையிலிருந்து அப்படி கிடையாது, நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு

கடல் நீரை ரொம்பவே பாதுகாப்பான குடிநீராக மாற்றுறதுக்கான ஒரு கருவியை அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கருவி மூலிமா அந்த தண்ணீர்கள்லாம் வந்து இருக்குல்ல, தண்ணீர் பஞ்சம் ஏற்படாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நார்மலாக தண்ணியோட ரேட்லாம் இருக்குல்ல, அதை விட ரொம்ப ரொம்ப கம்மியான விலையிலேயே தண்ணீரை நாங்கள் பாதுகாப்பாக தர முடியும் அப்படின்ற மாதிரி சைனாவில் இருக்கிற விஞ்ஞானிகள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் செம்ம பேசுபொருளாக போயிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங் விஷயத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு. மார்ட்டின் காட்டஞ்சரோட பொட்டபுள்ள வாசம் தேடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாட்டு, அதுக்கப்புறமா ஜாரு முரளியோட ஜெக்கமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பாட்டு உங்களுக்காக பேக் டு பேக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை, அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாட வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்தினாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னரா லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க் வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னமும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலகப் போர் வந்துருச்சு, அதாவது 1939 இரண்டாம் உலகப் போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்பில் போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. அப்போ வந்து 1952 இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்பில் போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் துவக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சார். அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில் தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 ஏப்ரல் 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்பில் மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சி அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே திணிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினார். இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னா அதற்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
0: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ மாசம் எவ்வளோ அமௌண்ட் இருந்தா ஃபேமிலியை உங்களால சூப்பராக நடத்த முடியும் அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787770107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு மாற்றம் வந்து இருக்குது. எல்லாம் அப்படின்றத என்ன அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வாலிப வயசு நிகழ்ச்சி 1 மணி நேரம் தான் ஒலிபரப்பாகிட்டு இருந்தது. ஆனால் இன்னையிலிருந்து இனிமேட்டுக்கு 2 மணி நேரம் ஒலிபரப்பாக போதே சாயங்காலம் 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும். ஸோ நம்ம ரெகுலராக இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்களோட கருத்துக்களை நீங்கள் மக்கள்கிட்டயே டைரெக்டாக ரேடியோ மூலிமா சொல்லலாம். ஸோ நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி சொல்லுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது இப்போ சேலம் வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ எங்கே போனாலும் டிராஃபிக்காகவே வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முன்னே இருந்ததோட இப்போது சேலத்தில் வாகன ஓட்டிகளோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். முன்னாடிலாம் வந்துட்டு காலையில் டக்குன்னு நேரமாக ஆஃபீஸுக்கெலாம் வரணும் அப்படின்னா நேரமாக எந்திரிச்சு வந்துடலாம். ஆனால் இப்போ கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாகுது, ஆஃபீஸுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னாலே வந்துட்டு டக்குன்னு நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, சார் டிராஃபிக் சார் அதனால லேட் ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ சேலமில் காவல்துறை வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நிறைய இடங்களில், சேலம் அன்னதானப்பட்டி ஆகட்டும் அம்மாப்பட்டி ஆகட்டும் அந்த மாதிரி நிறைய இடங்களில் இந்த பேரிகேட்ஸ்லாம் ரோட்டுக்கு நடுவில் வச்சு டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நிறைய ஆக்டிவிட்டீஸாக அவங்க வந்து முன்னோக்கி நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அது கண்டிப்பாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் வெளியெலாம் போகிறீங்க அப்படின்னா நம்ம சேலமில், ஸோ ரோட் ரூல்ஸை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி போங்க. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைம் ஆனால் மட்டுமே சேலத்தில் மழைலாம் வந்துட்டுருக்கு ரீசெண்ட் டேஸில். ஸோ அந்த மாதிரி டைம்லையும் நீங்கள் கரெக்டாக பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு வந்ததுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வியும் கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதான் இன்றைக்கி இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கு நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போது 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்திருக்கேன். நம்ம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: மச்சான், எதுக்கு கையாட்டிட்டே இருக்க?
1: மச்சான், என் கைய பார்த்தா தெரியல, புது வாட்ச் கட்டிருக்கடா.
0: ஓ அப்படியா, சரி மச்சான், உன்ட்ட ஒண்ணு கேட்கவா?
1: ஒண்ணு என்ன? பத்து கூட கேளு.
0: எந்த வாட்ச்ல கரெக்டா டைம் காட்டுன்னு சொல்லு.
1: எந்த வாட்சா தெரியலையே
0: மச்சான்? எந்த வாட்ச்லயும் கரெக்டாலாம் காட்டாது, நாமளே தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும்.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நம் பெருமை. நம் நாட்டை தூய்மையாக வைத்திருப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி மாசம் மாசம் உங்க ஃபேமிலியை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றதுக்கு எந்த எவ்வளவு அமௌண்ட் இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்றதா இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அண்ணா.
6: வணக்கம். நான் சென்னையிலிருந்து பழக்கடை தாமோதரன் பேசுறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம்.
5: மாலை வணக்கம் அண்ணா.
6: பாத்தீங்கன்னாக்கா மாத வருமானம் இவ்வளவுன்றது கிடையாது.
5: பாத்தீங்கன்னாக்கா
6: இருக்கிறத வச்சு ஒரு நாளைக்கு இப்படி வரும், ஒரு நாளைக்கு அப்படி போவோம். இதுக்கெல்லாம் அனுசரிச்சு போறது என்று துணையா 38 வருஷமா வாழ்க்கை வாழ்ந்துருக்கேன். இந்த 38 வருஷத்துல நான் 1 கிராம் தங்கம் கூட அந்த அம்மா என்ன கேட்டது கிடையாது. என்ன அப்படின்னு, கடன் இல்லாத வாழ்க்கை நாம வாழ்வோம், இருக்கிறத வச்சு நம்ம அனுசரிப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த 38 வருஷத்துல என்னை சுத்தி எந்த கடனும் கிடையாது. எனக்கு தெரியாம வேணும்னாக்கா சில சேர்த்து வச்சு வைப்பாங்க, அப்ப எடுத்துக்கிட்டப்ப கடல தண்ணி வரும். நான் கூட சேர்த்து வச்சது இல்ல அப்படின்னு. அதனால வருமானத்துக்கு என்ன வருதோ அது கேட்ட மாதிரி அருமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த அம்மா கால கூட நான் சொட்டு கும்பிட்டு இருக்கேன். என்னன்னா, நீ எனக்கு கடிச்ச பொக்கிஷம் இதே வேற ஒருத்தர் கட்டிருந்தாக்கா நான் இந்த வருமானத்துக்கு வாழ்க்கைய வாழ்ந்திருக்க முடியாது அப்படின்னு. இது என்னோட கருத்து. நன்றி நன்றி நன்றி
5: நன்றி நன்றிண்ணா. ரொம்ப சூப்பரா ஷேர் பண்ணீங்க, நன்றிண்ணா. தாமோதரன் அண்ணா சென்னையிலேருந்து கால் பண்ணி அவரோட அந்த கருத்துக்களை ரொம்பவே சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் கேள்விப்படும் போது கேட்கும் போது எனக்குள்ளே ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு, ட்ரூ லவ்னா இதுதாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ நம்ம தாமோதரன் அண்ணா வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போது மாதம் மாதம் வருமானம்லாம் வருது அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு ஒரு பொருட்டே வந்து கிடையாது. இன்றைக்கி இந்த மாதம் ஒரு மாதிரி வரும், அடுத்த மாதம் ஒரு மாதிரி வந்து போவோம், அதெல்லாம் நம்ம அனுசரித்து பட்ஜெட்லாம் போட்டு கரெக்டாக வாழணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த லைஃப் பார்ட்னர் இருக்காங்களே அவங்களுக்கு அமைஞ்ச மாதிரி அமைஞ்சா எந்த வீட்லேயும் சண்டையும் வந்து வராது, எந்த வீட்லேயும் வந்து பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் வந்து தோணுச்சு. ஸோ நம்ம தாமோதரன் அண்ணா கால் பண்ணி சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787707108 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு மாதம் ஃபேமிலியை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் ஓகேவாக இருக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குனு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707108 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். இந்த இப்போது ரெண்டு சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடலாம்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் டாக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹேய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நேயர்கள் சொன்ன ஒரு சில கருத்துக்களையுமே நம்ம லைவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டர் பேச போகிறாரு. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தென்காசியில் சோஷியல் மீடியா கிரியேட்டராக இருக்கிறவர் தான் நம்ம சிவா பிரதர். இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ரெகுலராக நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறாரு. ஸோ இன்றைக்குமே இவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம கூட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சிவா பிரதர், நீங்கள் தொடர்ந்து

0: உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக அந்த நெகட்டிவிட்டிஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்டைலில் ரொம்பவே சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தீங்க பிரதர். இப்போ நீங்கள் ஐடி ஃபீல்டில் இருந்தாலுமே உங்களுக்கு இந்த சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிச்சி தான் உள்ளே வந்தீங்க. இந்த ஒரு ஃபீல்டில், அதாவது பிடிச்ச ஃபீல்டிலிருந்து ஃபஸ்ட்டு ரெவன்யூலாம் எடுக்கும் போது, காஸ்ட்லாம் வரும்போது எப்படி பிரதர் ஃபீல் ஆனிச்சு, அந்த ஒரு மூமெண்ட் பற்றி சொல்லுங்கள்.
1: அந்த ஃபீல் வேற லெவல் போல. நான் யூடியூப் தான் முழுக்க முழுக்க நம்பிட்டு இருந்தேன். யூடியூப்ல இருந்து மட்டும்தான் நம்ம ரெவன்யூ எடுக்கணும் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா எனக்கு யூடியூப் வந்து ஓரளவுக்கு கை கொடுத்தது. ஆனா ஒரு சேனல் வந்து ஒரு 10K சப்ஸ்கிரைபர் வந்துச்சு, ஆனா அது டக்குனு ஹேக் ஆகி அது போயிடுச்சு. அப்புறம் செகண்ட் சேனல் ஓபன் பண்ணி மானிட்டைஸ் பண்ணிட்டேன். ஆனா யூடியூப்ல இது வரைக்கும் ரெவன்யூ எடுக்கல. ஆனா பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த ப்ரொமோஷன் மூலமா இன்கம் 10 times எடுக்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. இப்போ நான் இதைதான் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சேன். அது எனக்கு வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியா மூலம் கிடைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு.
0: கண்டிப்பா போனோம். சிவா பிரதர் வந்துட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணி அவ்வளோ ஹாப்பியாக வந்து சொன்னார்ல. எல்லா சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்க ஃபஸ்ட் இன்கம், அதாவது ஃபஸ்ட்டு அவங்க ஜென்ரேட் பண்ணுற ரெவன்யூ அப்படின்றது யாராலையும் மறக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பெருசாக வியூஸ் வந்து போயிருக்காது, சேனலுக்கு ரீச் வந்து கிடச்சிருக்காது. இருந்தாலுமே கன்சிஸ்டன்சியாக வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு அமௌண்ட் அப்படின்றது ஃபஸ்ட்டு 4000 கிடைச்சாலும் சரி, 3000 கிடைச்சாலும் சரி, இல்லைன்னா 10,000 எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சாலும் சரி, அந்த ஒரு அமௌண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக வந்து தெரியும். என்னதான் நம்ம பிடிக்காத ஜாப்ல 1000 லட்சக்கணக்கில் சம்பாரிச்சாலும், பிடிச்ச ஜாப்ல ஒரு 100 சம்பாரிச்சாலும் அதில் இருக்கிற அதில் கிடைக்கிற ஃபீலிங்கே வந்து வேற லெவலுங்க. அதை தான் நம்ம சிவா பிரதர் வந்துட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லினாரு. ஸோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை நம்ம சிவா பிரதர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிகிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: லேசா லேசா
2: லேசா லேசா சோனா எஃப்எம் இது சோனா

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதல் அம்பு வீசுற பார்வையில அடிராஜா நான் எனக்கு எத்த குயின நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனச தொழுத்து.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் நம்ம மக்கள் சொன்ன கருத்துக்கள்லாம் நம்ம அப்படியே வந்து கேட்டுட்ருந்தோம். ஸோ இப்போது நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டர் இணைஞ்சிருக்கிறாரு, யார் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம சிவா பிரதர் தாங்க. இவர் தென்காசியில் அந்த ஊர் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறாரு. அந்த ஊரில் இருக்கிற நிறைய விஷயங்களை அழகழகாக அப்படியே வீடியோலாம் எடுத்து சோஷியல் மீடியாவில் நமக்கு பிடிச்ச மாதிரி அப்டேட்லாம் பண்ணிட்டுருக்கிறாரு. ஸோ இவரோட சோஷியல் மீடியா ஜேர்னியை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சிவா பிரதர், நம்ம லாஸ்ட்டாக பேசும்போது உங்களோட அந்த ஃபஸ்ட்டு இன்கம், ரெவன்யூ ஜென்ரேஷன், அந்த ப்ராசஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதில் நீங்கள் ஒரு சூப்பரான விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க, அதை நான் நோட் பண்ணேன். என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு யூடியூப்பில் அமௌண்ட் வந்து சம்பாதிக்கலாம், அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் நம்ம ப்ரொமோஷன்ஸ் மூலிமா அமௌண்ட்லாம் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் நான் அமௌண்ட் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க, மானிட்டேஷன் கிடச்சி. நிஜமாலுமே ஃபேஸ்புக்கில் நம்ம அமௌண்ட் சம்பாதிக்கலாமா பிரதர்?
3: நிஜமாலே கண்டென்ட் மானிட்டைசேஷன் ஒன்று எலிஜிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம போடக்கூடிய போஸ்ட்டு, ரீல்ஸு, டெக்ஸ்ட்டு, ஸ்டோரிஸு, இது எல்லாத்துக்குமே ராணி வந்து கொடுக்குறாங்க. தென் ஃபாலோவர்ஸ் இருக்குன்னா அவங்க சொல்கிற கேட்டகரிஸ் எல்லாம் நம்ம ஒரு மாதிரி கோல் மாதிரி கொடுப்பாங்க. நம்ம ஒவ்வொரு கோலையும் அச்சீவ் பண்ணும்போது அவங்க வந்து நம்ம கண்டென்ட் மானிட்டைசேஷன் வந்து எலிஜிபிள் பண்ணுவாங்க. அது வந்து அத்தன்டிக்காக ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கணும்.
0: ஓகே ஓகே, புரியுது. அந்த அத்தன்டிக்கான கண்டென்ட்னா நம்ம ஃபேஸை காட்டி ஒரிஜினல் கண்டென்ட்லாம் போடுறது, அந்த மாதிரி பிரதர்?
3: அந்த மாதிரி மற்றவங்க வீடியோவை எடுத்து போடாம எல்லாமே ஓனா இருந்துச்சுன்னா அவங்க கண்டென்ட் மானிட்டைசேஷன் எலிஜிபிள் பண்ணுவாங்க. முன்னாடி வந்து 10K இருந்தாதான், 10K ஃபாலோவர் இருந்தாதான் எலிஜிபிள்ங்க ஒரு கிரைட்டீரியா இருந்துச்சு. பட் இப்போ அப்படி இல்லை, இப்போ வந்து ஒரு 3K ஃபாலோவர்ஸ் மேல இருந்தாலும்
0: மட்டும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே வந்து கிடையாது. எல்லா சைட்லேருந்துமே நம்ம ஏர்ன் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமு, யூடியூப், ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், குவாலிட்டியான கண்டென்ட்டு, ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியான கண்டென்ட் நீங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ணுங்கள், அது போதும். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தா, என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு ஃபேமிலியை சுமூகமாக ரன் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் ஓகேவாக இருக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாக இருந்தது. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட ருக்மணி பாட்டி கால் பண்ணியிருந்தாங்க தாதகாப்பட்டியிலேருந்து, அதுக்கப்புறமா சென்னையிலேருந்து தாமோதரி அண்ணா கால் பண்ணி அவங்களோட கருத்துக்களை ரொம்பவே சூப்பராக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கிருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி கூட சோஷியல் மீடியா கிரியேட்டர் நம்ம சிவா பிரதர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே அழகாக ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இங்கேருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடாபாவை சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்களுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: பரபரப்பான உங்களுடைய ஈவினிங் நேரத்தில் உங்களுடைய வேலைப்பழு எல்லாம் குறைஞ்சி மனசை லேசாக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் வந்துட்டு நேர்களே. என்ன ராஜ்குமார், இத்தனை நாளாக 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் நிகழ்ச்சி இருந்தது, ஆனால் இப்போ லேசா லேசா நிகழ்ச்சி 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் மாறி இருக்கு, ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கறது புரியுது. இந்த 6 மணிங்கிறது குழந்தைகள் ஸ்கூல் விட்டு வர நேரமாக இருக்கும், ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமாக இருக்கும், ராத்திரி சமயங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பெண்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரமா இருக்க ஆரம்பிக்கும். இந்த பரபரப்பான நேரத்துல நீங்க வந்து உங்களை யாரு அப்படின்றத மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பெண்களா இருப்பீங்க. சோ அதனாலதான் உங்களை நீங்களே திருப்பி பாக்குறதுக்கான ஒரு நேரமா இந்த 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் லேசா லேசா நிகழ்ச்சி புதிய மாற்றத்தோட வந்திருக்கு. சோ நீங்க கேட்டுட்டு அங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றது எல்லாத்தையும் வந்து மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க. சோ நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாமா? இன்னைக்கு நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உயிருக்கு உயிரா நேசிச்ச ஒருத்தர் கிட்ட இருந்து சின்னதா ஒரு அன்பு எதிர்பார்த்திருப்போம், ஆனா அது கிடைக்க போகும்போது வரக்கூடிய வழி இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம 9787-7070-8 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவிக்கலாம். என்ன ராஜ்குமார், டைமிங் மாத்ததுலேருந்து நீ கேட்கக்கூடிய கேள்வியுமே வந்து தாறுமாறா இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். சோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பத்தி நாம தானே புரிஞ்சுக்கணும். சோ அதுக்காக தான் இந்த கேள்வி, ஏன்னா அவங்களுடைய வழிகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, சோ அது வந்து ரொம்ப மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கக்கூடிய பெண்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்களுடைய மனசுக்குள்ள என்ன மாதிரி வழிகள்லாம் இருக்கு, அதுல இருந்து பெண்கள் எப்படி அவங்கள கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் நிகழ்ச்சியில வந்து நான் வந்து இந்த மாதிரியான கேள்விகள்லாம் எடுத்து வந்திருக்கேன். சோ மறக்காம கால் பண்ணுங்க. சோ அந்த கேள்வி இன்னொரு டைம் ஞாபகப்படுத்திடுறேன், நம்ம உயிருக்கு உயிரா ஒருத்தங்களை நேசிச்சு அவங்க கிட்ட சின்னதா ஒரு அன்பு எதிர்பார்த்திருப்போம், அந்த அன்பு நமக்கு கிடைக்கல அப்படின் போது பெண்களுடைய மனசு எப்படி இருக்கும் அப்படின்றதான் எனக்கான கேள்வி. ஏன்னா பொதுவா வந்து எதிர்பார்ப்புகள் இல்லாத மனிதர்களே இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ஒருத்தர் மேல ரொம்ப அதிகமா அன்பு வைக்கும் போது அவங்களும் நம்ம மேல அதிக அன்பு வைக்கணும், அதே அளவுக்கான அன்பு வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது சாதாரணமான விஷயம் தான். ஆனா நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு கஷ்டம் வரும்போது நமக்கு துணையா நிப்பாங்க அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கும்.

இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்களோட மனசுக்குள்ள எக்கச்சக்கமான வழிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்க ஆரம்பிக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக தான் அந்த நிகழ்ச்சியில் நான் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் இவங்க கண்டிப்பாக எனக்கு துணையாக நிற்பாங்க, என்னோட அன்பை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அதே அன்பை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு அந்த அன்பை உங்களுக்கு கொடுக்காமல் இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ வழி வரும் அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காமல் சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் தெரிவிக்கலாம் நேர்களே. சோ தொடர்ந்து நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு நேரலே, கேரிடுவாங்க. தொடர்ந்து லேச லேச நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்னுறாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே. ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐங்க. ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள். எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம்னா நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில்
3: நம்ம ஊரெல்லாம் இந்த உருளைக்கிழங்கு போண்டா இருக்கு இல்லையா, இது சாதாரணமாக நம்ம வாங்கி சாப்பிட்டு போயிடும். ஆனால் இந்த ஒரு உருளைக்கிழங்கு போண்டாவை வந்து ஒருத்தங்க சமைச்சு மிகப்பெரிய ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. இதனால் வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நேர்களே, நம்ம பாரம்பரியத்து மேலே ஒரு பெருமையும் சவாலான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு துணிச்சலும் பெண்களுக்கு இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையும், அதாவது உலக அளவில் வந்து ஒரு புதிய சரித்திரங்களை வந்து படைக்க முடியும். அது படைக்கிறதுக்கு பெண்களால் ஈஸியாக தான் முடியும் அப்படின்றத இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பெண் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் வந்து பகிர்ந்துக்க போகிறேன். அமெரிக்காவில் வந்து பாஸ்டன் நகரத்தில் வந்து வசித்து வரக்கூடிய ஒரு பெண் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஷோ. ஸோ இவங்களுக்கு வந்து 33 வயசு ஆகுது. இவங்களுக்கு வந்து 3 குழந்தைகள். இவங்க வந்து ஒரு அன்பான தாயாக இருக்கிறாங்க. இவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஏன்னா உலக புகழ்பெற்ற சமையல் நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமெரிக்காவில் வந்து மாஸ்டர் செஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இருக்கு. ஸோ அது வந்து எப்படின்னா குக்கிங், அதாவது குக்கிங் ரிலேட்டடாக தான் இருக்க ஆரம்பிக்கும். நம்ம ஊரில் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி குக்கிங் நிகழ்ச்சியில் தான் இவங்க வந்து கலந்துக்கிறாங்க ஐஷோ. ஸோ யாரை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி தான் அவங்க வந்து இந்த போட்டியில் கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாஸ்டர் செஃப் போட்டி அப்படின்னு வரும்போது உலக அளவில் ஒவ்வொரு சமையலும் ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் இருக்க ஆரம்பிக்கிறோம், அதாவது கறி, மீன், முட்டை, இது எல்லாமே இருக்க ஆரம்பிக்கிறோம். அதுதான் வந்து இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு ரூலே. ஆனால் இதில் வந்து ஒரு உணவை எடுத்துகிட்டு போய் சமைக்கிறது அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க ஆரம்பிக்கும். வெஜிடேரியன்லாம் இருக்காங்க அப்படின்போது நான்வெஜ் எப்படா சமைக்கிறது அப்படின்லாம் தோண ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய சவால்கள் நிறைந்த ஒரு இடமா இந்த போட்டி அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. இதில் வந்து உலக புகழ்பெற்ற கடுமையான நடுவராக இருக்கக்கூடிய கார்டன் ராம்சே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து இருக்கிறாரு. அவர் தான் வந்து சர்வதேச அளவில் வந்து முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் செஃப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அவர் வந்து இந்த போட்டியில் நடுவராக இருக்க ஆரம்பிக்கிறாரு. அதில் என்ன இவங்க வந்து சவால்கள் எதிர்கொள்கிறாங்க அப்படின்னா ஐஷு அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் இந்திய உணவு அப்படின்னு வரும்போது சைவத்தில் தான் சமைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக சைவத்தில் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் எந்த ஒரு ப்ரோட்டீனும் இல்லாமல், எந்த ஒரு ப்ரோட்டீனும் சேர்க்காம இவங்க வந்து இதை சமைக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். ஆனால் இவங்க அதில் சமைச்சாங்க இல்லையா, அப்படி என்ன சமைச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்ம ஊரில் வந்து கடைகள்லாம் போனால் வந்து உருளைக்கிழங்கு போண்டா இருக்கும் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு போண்டா தான் இவங்க செஞ்சுருக்காங்க. அதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு நடுவராக இருக்கக்கூடிய கார்டன் ராம்சே அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா டெலிசியஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த ஒட்டுமொத்த போட்டியிலுமே இந்த டிஷ் தான் வந்து மிகப்பெரிய ஒரு டிஷ்ஷாக வந்து எல்லாரும் பேசப்படுறதுக்கான ஒரு காரணமாக இருக்கு. பெஸ்ட் டிஷ் அப்படின்னு சொல்லி ஐஷோ அவர்களை வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது மூலயமா வந்து இந்த மாஸ்டர் செஃப் போட்டியிலே மிக உயரிய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இம்யூனிட்டி பின் அப்படின்னு சொல்லக்கூடிய விருதை வென்ற முதல் போட்டியாளர் அப்படின்ற ஒரு மாபெரும் வரலாற்று சாதனையை வந்து படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில். ஏன்னா நம்ம ஊர் பெண்கள்லாம் அங்கே போயிட்டு உருளைக்கிழங்கு போண்டாலாம் செஞ்சு கொடுக்குறாங்க, அது வந்து உலக அளவில் வைரல் ஆகுது அப்படின்னும் போது மிகப்பெரிய விஷயம் தானே. சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஒரு பெருமை தான் சொல்லலாம் நம்ம இந்தியாவுக்கு. ஸோ பெண்கள் நீங்கள் வந்து எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் முக்கியம் கிடையாது, உங்களுடைய திறமை என்னவா இருக்குது அப்படின்றதான் முக்கியம் அப்படின்றத ஐஷு அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து தெரியுது. ஸோ உருளைக்கிழங்கு வச்சு ஒருத்தங்க சாதனை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஸோ அவங்கள பற்றி பகிர்ந்துருக்கேன். ஸோ நீங்கள் இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் சோனா எஃப்எம் நம்பரான 9787070178 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் தெரிவிங்களே இருளே. ஸோ இப்போது அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன்.

0: கையாட்டிக்கிட்டே இருக்க.
1: மச்சான், என் கையை பார்த்தா தெரியல, புது வாட்ச் கட்டிருக்கடா.
0: ஓ அப்படியா, சரி மச்சான், உண்ட ஒண்ணு கேட்கவா.
1: ஒன்னு என்ன, 10 கூட கேளு.
0: எந்த வாட்ச்ல கரெக்டா டைம் காட்டுன்னு சொல்லு.
1: எந்த வாட்சா தெரியலையே
0: மச்சான், எந்த வாட்ச்லயும் கரெக்டாலாம் காட்டாது, நாமளே தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும்.
2: இஸ் இட்

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: தூய்மை என்பது ஒரு நாள் செய்யும் வேலை அல்ல, அது நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதி. சுத்தமான இந்தியாவை உருவாக்குவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பெண்கள் தண்ணீர் குடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய மெட்டபாலிசம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. இளமையை காக்கக்கூடிய ஒரு மருந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீர் சத்து தான். ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்க போறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. ஸோ இன்னைக்கு தண்ணீர் குடிக்கிறதுனால பெண்களுடைய உடம்புல ஜீரண சக்தி அப்படின்றது எப்படி அதிகரிக்க ஆரம்பிக்குது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நான் வந்து பகிர்ந்துக்க போறேன். அதே மாதிரி தண்ணீர் குடிக்கிறது மூலியமா நம்ம வந்து எப்பயும் இளமையா நம்மளோட முகம் நாம இளமையா இருக்கிறதுக்கும் ஒரு காரணமா அமைய ஆரம்பிக்குது. அதை பத்தியும் நான் பகிர்ந்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து மருத்துவ ஆய்வுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அரை லிட்டர் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அடுத்த 30-40 நிமிஷத்துக்கு உங்களோட உடம்புல மெட்டபாலிசம் அப்படின்றது 30% அதிகமாக ஆரம்பிக்குமா. இதனால உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் யதார்த்தமா கரையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம தோல்ல இருக்கக்கூடிய செல்கள் வந்து சுருங்காம வறண்டு போகாம இருக்கிறதுக்கு நீர் சத்து தான் ரொம்ப முக்கியம். தாராளமா நம்ம தண்ணி குடிக்கும் போது தான் தோலோட நெகிழ்வு தன்மை இருக்கு இல்லையா, அது வந்து அதிகமாகி சீக்கிரமா முகத்துல சுருக்கம் விழாம இளமையா வச்சுக்கிறதுக்கு இளமையான தோற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்குதாமா. அப்போ உங்களுடைய ஸ்கின் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு வந்து சுருக்கம் விழுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இருக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க தண்ணீர் ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்கிறீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இல்ல தண்ணீர் குடிக்காம இருக்கிறதுனால கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தண்ணீர் வந்து அதிகமா குடிக்க ஆரம்பிச்சீங்க, அதாவது 2-3 லிட்டர் தண்ணீர் குடிக்க ஆரம்பிங்க, உங்களுக்கு பல தீர்வுகள் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து கை கால் மூட்டுகள்ல பாத்தீங்க அப்படின்னா சைனோவியல் சொல்லக்கூடிய ஒரு திரவம் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. அது வந்து ஒரு பச மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். அந்த பசதான் வந்து ஒன்னோடு ஒன்னு உராய்வு ஏற்படுத்தாம இருக்கிறதுக்கு இது வந்து உதவியா இருக்க ஆரம்பிக்கும். இந்த திரவம் வந்து பெரும் பகுதி தண்ணியில இருந்து தான் வந்து உருவாக ஆரம்பிக்குது. அதனால தண்ணி நீங்க நல்லா குடிக்க ஆரம்பிச்சுங்க அப்படின்னா அந்த மூட்டு வலி தேய்மானம் வராம இருக்கிறதுக்கான காரணமா அமைய ஆரம்பிக்கும். சில நேரத்தெல்லாம் உங்களுக்கு இந்த ஃபீலிங் வந்திருக்கா அப்படின்றது யோசிச்சு பாருங்க. பசிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா தண்ணி குடிச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா அந்த பசி இல்லாத மாதிரி ஆகிடும். உண்மையாலுமே வந்து தாகம் அப்படின்றது ஒண்ணு எடுக்க ஆரம்பிக்குது. அது பசியில எடுக்கக்கூடிய தாகமா கூட இருக்கலாம். அதனால தண்ணீர் வந்து தாகம் எடுக்கும் போதுதான் குடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. தாகம் எடுக்காம இருக்கிற டைம்ல நீங்க குடிக்கிறது மூலமா தான் உங்களோட உடல்ல இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்தையும் அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஸோ அதெல்லாமே பெண்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இது மூலமா வந்து உங்களுடைய உடல் எடையை வந்து சீரா வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து கம்ப்யூட்டர் போன் எல்லாம் பார்க்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய கண்கள் எல்லாம் வறண்டு போய் இருக்க ஆரம்பிக்குது. ஸோ நல்லா தண்ணி குடிக்கும் போது கண்களுக்கு தேவையான ஈரப்பதம் கிடைச்சு கண்கள் நல்லா குளிர்ச்சியாகவும் பிரகாசமாகவும் இருக்க ஆரம்பிக்கும். இதெல்லாமே பெண்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஸோ பெண்கள் நீங்க வந்து தண்ணீர் அப்படிங்கறது வந்து ஏதோ தாகத்துக்கு குடிக்கிற அப்படின்ற விஷயம் அப்படின்றதுலாம் கிடையாது. அது உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இளமைக்கும் ஆரோக்கியத்துக்கும் வந்து ஒரு எளிய அமிர்தமா இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இன்னிலிருந்து தண்ணீர் அப்படின்றது ஒரு நாளைக்கு 3-ல் இருந்து அதாவது 3 லிட்டர் பக்கமா நீங்க குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட உடல் மெட்டபாலிசத்துக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். அது எல்லாத்தையும் பெண்கள் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு நேரலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.
5: ஏண்ட ஆனந்த், உன்னை சுத்தி கொஞ்சம் பாரு. அவன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு காதல் கல்யாணம்னு சும்மா லைஃபை என்ஜாய் பண்றான். உனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆசைலாம் இல்லையா, இல்ல இருந்தும் ஏதாச்சும் மறைக்கிறியா?

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணம்மா பகுதி தான். கண்ணம்மா பகுதி எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு, அவங்க அன்னட வாழ்க்கையில என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் பேசுறதுக்கு தான் கண்ணம்மா பகுதி. சோ இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில யார் வந்து பேச போறாங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்ப்பா, என்னோட நேம் வந்து ஜான்சி ராணி அருண்ராஜ்.
5: சோ ஜான்சி ராணியாக்கா எங்க இருந்து பேசுறீங்கக்கா சொல்லுங்கக்கா.
6: இது வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் பெத்தநாயக்கன் பாளையங்கிற ஊரு. நான் இங்க வந்து பியூட்டிஷியன் ஆகி ஒரு 10 இயர்ஸ் ஆகுது.
5: ஜான்சி ராணி அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பியூட்டிஷியனா இருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, போலீஸ் அதாவது காவல்துறையில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அவங்க கிட்டதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம வந்து தொடர்ந்து பேச போறோம். ஜான்சி ராணி அக்கா, இப்போ நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க, நான் இதுக்கு முன்னாடி வந்து போலீஸ்ல இருந்தேன், அதுக்கப்புறமேட்டு வந்து இப்போ ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக அதை விட்டுட்டு இப்போ வந்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த நேரத்துல உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா ஆரம்பத்துல உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலை அப்படின்றதுக்காக தான் நீங்க போக ஆரம்பிச்சீங்க. ஃபேமிலி சைடில் இருக்கக்கூடியவங்களும் வந்து பரவாயில்ல, பொண்ணு வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில், ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமேட்டு அந்த வேலையை விட வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு உங்களுக்கு வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச வேலை அப்படின் போது, ஸோ அந்த நேரத்தில் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது, அதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க?
6: மைண்ட் செட் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. நான் வந்து யோசிக்க தான் ஆரம்பித்தேன், என்ன பண்ணலாம் இந்த நேரத்தில், நமக்கு இது சரியா அது சரியா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிற ஏஜ் வந்துருச்சு. ஸோ அதனால் நான் யோசிக்கும் போது இது ஃபேமிலி ஓகே அப்படிங்கிற ஒரு இதனால தான் அதை குவிட் பண்ணிட்டு வந்தேன். அதனால் நான் அதை ஏற்றுக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப வலியெலாம் இல்லை, ஆனால் கொஞ்சம் வலி.
5: குடும்பத்துக்காக நான் வந்து ஏற்றுக்கிட்டேன், வேறு வழி இல்லை அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. வேறு வழி இல்லைனாலும் கொஞ்சம் எனக்கு வழி இருந்தது அப்படின்றதையும் அக்கா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நமக்கு பிடிச்ச வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னும் போது அந்த நேரத்தில் திடீர்னு ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக நம்ம அதை விட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னும் போது அந்த நேரத்தில் நமக்கு வழி அப்படின்றதான் இருக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு இருந்திருக்கா இந்த மாதிரியான வழிகள்லாம்? பெண்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ என்ன மாதிரியான வழிகள்லாம் இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கால் பண்ணி சொல்லுங்கள். தொடர்ந்து நாம வந்து ஜான்சி ராணி அக்காட்ட பேசலாம். அக்கா, நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச வேலை, ஸோ இதெல்லாம் விட்டுட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, வலி இருக்கதான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ வேலையெல்லாம் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்க என்ன பண்ணீங்க, எப்படி இருந்தீங்க, அதை பத்தி சொல்லுங்கக்கா.
6: விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக தான் கண்ணு இருந்துச்சு. ஓகே, நான் அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால எனக்கு அதில் போயிடுச்சு கான்சன்ட்ரேஷன். இப்போ நான் வேலையை விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா படிக்க ஆரம்பிச்சிட்டேன், வேறு விஷயங்கள்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் எனக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் எடுத்துக்கிட்டேன்.
5: ஸோ அந்த இடத்துலேருந்து வரது என்னால் முடியாத ஒரு விஷயம் தான், பிடிச்ச ஒரு விஷயத்தை விட்டுட்டு வர்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் அது விட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் அடுத்தடுத்து நிறைய விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன், குடும்பத்தை பார்த்துக்கிட்டேன், எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அடுத்தது என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் அது வந்து அவ்வளோ பெருசாலாம் எனக்கு வந்து வழிகள் இல்லை, அதை கடந்து வந்துட்டேன், அது ஒரு அனுபவமாக எனக்கு இருந்தது அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்களுடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து அடுத்தடுத்து பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படின்போது அதை கடந்து போகணும் அப்படின்னா அடுத்தடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த மனசில் இருக்கக்கூடிய வழிகள் எல்லாம் மறந்துடும் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம அவங்க கிட்ட தொடர்ந்து நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலை கேரடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நம்ம கூட கண்ணம்மா பகுதியில யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜான்சி ராணி அக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நாம தொடர்ந்து நிகழ்ச்சியில அடுத்தடுத்து பேசலாம். ஜான்சி ராணி அக்கா, இப்ப நீங்க வந்து காவல்துறையில இருந்தீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி, ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து குடும்பத்துக்காக நீங்க வந்து அந்த வேலையை விட்டுட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சது. ஆனா எந்த தருணத்துல நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம், பியூட்டிஷியன் கோர்ஸ் கத்துக்கலாம், அதுல இருந்து நம்ம அடுத்தடுத்து போலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போ வர ஆரம்பிச்சது, எந்த நேரத்துல வர ஆரம்பிச்சதுக்கா?
3: எனக்கு ரெண்டு குழந்தைங்க, அவங்க பிறந்துட்டு கொஞ்சம் வளர்ந்து வரும்போது தான் வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு ஜாபுங்கிற லைனில் போனோம்னா அவங்கள பார்க்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம், வேற ஒருத்தரோட சப்போர்ட் வேணுங்கிறப்போ பிஸ்னஸ்னால் எனக்கு கொஞ்சம் ரெண்டுமே மேனேஜ் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் திங்க் பண்ணி அது ஓகே அப்படின்னு அந்த லைனுக்குள்ளே வந்தேன்.
2: ஓகே, அப்போ நீங்க வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டீங்க, ஸோ இதெல்லாம் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடியவங்க சொல்லும் போது அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கணவர் தான் வேலைக்கு போறாருல்ல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு வேலை அப்படின்லாம் கேள்வி கேட்டிருப்பாங்க. குழந்தைகளையும் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு நீங்க வீட்டில இருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணீங்க, அதை எப்படி நீங்க சமாளிச்சிங்க அவங்க எல்லாரையும்?
3: அவங்க சொல்லும் போது ஓகே பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நான் வந்து பண்றேன், ஒரு சின்னதாக ஒரு ட்ரை பண்றேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாகவே டீல் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நல்லா வந்த உடனே ஓகேன்னு எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க.
2: ஆரம்பத்துல எல்லாருமே வந்து ஒரு டவுட்டா தான் இருக்க ஆரம்பிச்சாங்க, ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நான் யாரு, எனக்கு திறமை இருக்கு அப்படின்றத நான் ப்ரூஃப் பண்ணதுக்கு அப்புறமேட்டுதான் சோ என்ன வந்து பரவாயில்ல இவங்க வந்து பிசினஸ்ல அடுத்தடுத்து க்ரோ ஆகட்டும் அப்படின்னு விட ஆரம்பிச்சாங்க. நானுமே இப்போ அடுத்தடுத்து க்ரோ ஆயிட்டு இருக்கேன் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. சோ வீட்டில் இருக்கக்கூடியவங்களை கன்வின்ஸ் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து பெண்கள் வந்து அவங்களுடைய திறமையை ப்ரூஃப் பண்ண வேண்டிய நேரத்துல கரெக்டா ப்ரூஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கேள்விகள் அப்படின்றது வரவே வராது. சோ அது வந்து ஜான்சி ராணி அக்காட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயமா இருக்கு. பெண்கள் எல்லாருக்கும் நானும் அதான் சொல்லுவேன். அக்கா, இப்போ உங்களுக்கு வந்து ஃபேமிலி சைட்ல சப்போர்ட் அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சது, உங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, அந்த சப்போர்ட்னால தான் இப்போ நீங்க வந்து ஒரு பிசினஸ் உமனா மாறி இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் பெண்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க அக்கா?
3: கண்டிப்பாக அவங்க ஃபேமிலி சைடு வந்து சப்போர்ட் இருந்தால் அவங்க நல்லா அச்சீவ் பண்ணுவாங்க. அவங்க நினைக்கிறது வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படும் போது அது ஃபேமிலியிலேருந்து கிடைக்கும் போது அவங்களுக்கு ரொம்பவே அது யூஸாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவருமே அந்த காவல்துறையிலேயே ஒர்க் பண்ணுறதுனால அவர் வந்து அவரால் ப்ராக்டிக்கலாக எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, பட் ஆனால் எனக்கு மென்டலி அவர் ஹெல்ப் தான், நீ உனக்கு பிடிச்சதை பண்ண அந்த மாதிரி தான் அவர் சொன்னார்.
2: ஸோ என்னோட கணவர் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாரு, ஃபேமிலி சைடில் இருக்கக்கூடியவங்களும் சப்போர்ட் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிச்சாங்க, அதனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறேன் அப்படின்றது அக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு விதத்தில் வந்து சப்போர்ட் அப்படின்றதும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் பெண்கள் எல்லாரும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச துறையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றது அக்காவும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த சப்போர்ட் அப்படின்றது கேட்டுட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பெண்களாக இருந்து கேட்டுட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஆண்களாக இருந்தாலும் பெண்களுக்காக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னும் போது பெண்களுக்கு சப்போர்ட் அப்படின்றது தேவை, அந்த சப்போர்ட் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த நிகழ்ச்சியின் மூலமாக. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கால் பண்ணி சொல்லிட்டு போங்க நேயர்களே. அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. சோ நானுமே நிகழ்ச்சியில இருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி இப்போ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள், அதாவது எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்குமா வந்து லேசா லேசா நிகழ்ச்சி மாற்றப்பட்டிருக்கு. சோ இந்த நேரத்துல பெண்கள் எத்தனை பேர் ஃப்ரீயா இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவிச்சுட்டு போங்க நேயர்களே. சோ இப்போ நான் நிகழ்ச்சியில இருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே.

நானும் உன்னை குறை சொல்லவில்லை, உன் நடிப்புக்கு இங்கு பஞ்சம் இல்லை. குறை சொல்லுவது என் கடமை இல்லை, ஆனால் அதுதான் முற்றிலும் உன்னை உன்னை நம்பி நானும் வந்த பாரடி. கடைசியா உன்னை நான் சொல்ல போறேன் கேளுடி.

விஷயங்கள் தான் பாவம் செஞ்சான், ஒவ்வொன்ன தான் காதல் செஞ்சான். ஒரு புதிய வாழ்க்கையை நீயும் உருவாக்க, உன்னை தேடி வந்த என்னை நீயும் விட்டு வெல்லக, இதுதான் காதலா நானும் அழுக, காதலித்த நாட்களை நீயும்

0: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ்.
1: சின்ன விதையின் பெரிய கனவு, இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு பெரிய தோட்டத்துல சின்ன விதை ஒண்ணு இருந்துச்சு. அந்த விதையை பார்த்து அந்த தோட்டத்துல இருந்த மத்த பெரிய மரங்கள்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நீ எப்பயுமே இப்படிதான் சின்னதா இருப்பியா, உன்னால வளரவே முடியாது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த விதை வந்து அதெல்லாம் எதையுமே பொருட்படுத்தாம அது பாட்டுக்கு தினமும் என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிட்டு இருந்துச்சு. சோ ஒரு நாள் அந்த தோட்டத்தை பராமரிக்கிறவரு என்ன பண்ணாருன்னா, இந்த விதையையும் எடுத்து மரமா வளரட்டும் அப்படின்னு சொல்லி மண்ணில் புதைச்சு வச்சாரு. அதுக்கப்புறமா சில மாதங்கள் கழிச்சு அதுக்கு சரியா தண்ணி எல்லாம் ஊத்தி சூரிய ஒளி எல்லாம் நல்லா பட்டு அந்த சின்ன விதையும் ஃபர்ஸ்ட் செடியா வளர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா சில வருடங்கள் போக போக அது ரொம்ப பெரிய மரமாவும் வளர்ந்து பெருசா நின்னுட்டு இருந்துச்சு. அப்போ அங்க இருந்த மத்த மரங்களை பார்த்து இது சொன்னிச்சு, எப்பயுமே ஒரு பெரிய விஷயம் நமக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், ஆனா அது நடந்ததுக்கு அப்புறம் நம்ம வளர்ச்சியை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது, ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மத்த மரங்களுக்கு சொன்னிச்சு. சோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, எப்பயுமே ஒரு நல்ல செயல் வந்து நடக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும், ஆனா அது கரெக்டா நடக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா நடக்கும். சோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப நல்லா இருக்கும். இதுதான் இந்த கதையோட முழுமையான அர்த்தம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவர் கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஹாய், உங்க நேம்?
2: ஜீவா.
1: ஜீவா, ஸ்கூல்ல சூப்பரா படிப்பீங்களா?
2: நல்லா
1: படிப்பீங்க. சரி, நீங்க வந்து எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு வந்து ஆவரேஜா எவ்வளவு மார்க் வந்து வரும்? அடுத்தடுத்து சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. அண்ட் நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோ.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்னுறாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே, ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற

0: யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இயம்மை ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டும் அல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட ஜீவா தான். ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அடுத்ததாக நம்ம ஜீவா கூட இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவகாமி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றியும் அவங்களோட நலனை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போ குழந்தைங்க வந்து இந்த வயசில் இந்த உயரத்தில் கரெக்டான எடையில் இருக்காங்களா அப்படிங்கிறத எப்படி நம்ம கண்காணித்து தெரிஞ்சுக்கிறது மேம்?
7: சரியான வளர்ச்சினா நம்மளுக்கு அதுக்கு நம்ம க்ரோத் சார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ குழந்தை பெரும்பாலும் இப்போ எல்லாருமே எல்லா குழந்தைகளும் மருத்துவமனைகளெல்லாம் குழந்தை பிறப்பு நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம பீரியாடிக்லாம் வந்து செக்கப்புக்குன்னு கூப்பிடுவாங்க. செக்கப்புக்குன்னு கூப்பிடும்போது அந்த வெயிட் கெயின், இடை அதிகரிப்பு சரியாக இருக்குதான்னு அளக்கிறதுக்குன்னு க்ரோத் சார்ட்ஸ் இருக்குது. இந்த வயசில் இவ்வளவு சென்டிமீட்டர் வளரணும், இவ்வளவு எடை கூடணும்ன்ட்டு நம்மளுக்கு ஒரு கிராஃப் மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ஒரு கிராஃபில் போட்டு ஒரு கர்வ் கொடுத்துருப்பாங்க. அந்த கர்வ்லேயே நம்ம குழந்தையோட உயரமோ இல்லைன்னா எடையோ கூடுதாங்கிறத நம்ம அந்த கிராஃபை வச்சு டிட்டர்மைன் பண்ணிக்கலாம்.
6: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். அண்ட் அதே நேரத்தில் நான் இப்போது ஒரு விஷயந்தான் சொல்ல போகிறேன். ஸோ குழந்தைங்க ரொம்ப ராவடி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து ஈவினிங் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து குழந்தைங்கள டியூஷனில் கொண்டு போய் விட்டுறோம். ஸோ அது வந்து சில குழந்தைங்களுக்கு பிடிக்காமல் கூட போகலாம். சில குழந்தைங்களுக்கு டியூஷனில் ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆனதுனால, இல்லை டியூஷனில் மிஸ் வந்து ரொம்ப நல்லா சொல்லித்தராங்க அப்படிங்கிறதுனால பிடிச்சி வந்து அவங்க டியூஷன் போகலாம். ஆனால் சில பேருக்கு அது சுத்தமாக பிடிக்காது. ஏன் அப்படின்னா, சைக்காலஜி படி குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சவங்க ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தா ஈஸியாக கேட்டுப்பாங்க, எடுத்துப்பாங்க. புதுசாக யாராச்சும் ஒருத்தர் வந்து ஒரு புது விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் தயங்குவாங்க. ஸோ அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு வந்து அது விருப்பம் இல்லை அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ டியூஷன் அவங்களுக்கு ஓகே அப்படின்னா நம்ம டியூஷனில் சேர்த்து விடலாம். அப்படி இல்லை நான் வீட்லேயே படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி கொஞ்சம் ஹோம்ஒர்க்கு இல்லை டெஸ்ட் எல்லாம் வைக்கிறது இல்லை ஹோம் டெஸ்ட்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா அதை நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு டைம் இல்லைன்னு சொல்லி டியூஷனில் சேர்த்து விடுறதை தவிர்த்துட்டு இந்த ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போது வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: மச்சான், எதுக்கு கையாட்டிகிட்டே இருக்க?
1: மச்சான், என் கையை பார்த்தா தெரியல, புது வாட்ச் கட்டியிருக்கடா.
0: ஓ அப்படியா, சரி மச்சான், உன்ட்ட ஒன்று கேட்கவா?
1: ஒன்று என்ன, பத்து கூட கேளு.
0: எந்த வாட்சில் கரெக்டாக டைம் காட்டுன்னு சொல்லு.
1: எந்த வாட்சா தெரியலையே
0: மச்சான், எந்த வாட்சிலையும் கரெக்டாலாம் காட்டாது, நாமளே தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும்.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்குல்லமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சுத்தம் வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம ஜீவா கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி கூட இப்போ நம்ம ஜீவா கூட பேசிடலாமா? ஜீவா, நீங்க வந்து தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும், தமிழ் ஸ்டாஃப் வந்து நல்லா புரியுற மாதிரி தெளிவா நடத்துவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்கல்ல. சோ எனக்காக தமிழ்ல ஒரு திருக்குறள் சொல்றீங்களா? சொல்லுங்க.
4: என்னென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கு. நினைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். பொருள் சிறிதானாலும் நல்லவற்றை கேட்க கேட்டவர்களுக்கு பெருமை உண்டாகும்.
3: சூப்பர், கேட்ட உடனே டக்குன்னு சொல்லிட்டீங்க, அதுவும் பொருளோட. சரி ஓகே, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? யார் யாரெல்லாம் அது?
4: நிவாசன், பிரியன், ஜீவா, முகமது, ஷான, ஸ்ரீஹரி, முகுந்த, கோகுல.
3: பரவாயில்லையே, எக்கச்சக்கமா இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. அப்ப கண்டிப்பா நீங்க சேட்டெல்லாம் பண்ணி மிஸ்கிட்டயோ இல்ல சார்கிட்டயோ திட்டெல்லாம் வாங்கிருப்பீங்க
4: தானே?
3: சரி, என்ன சம்பவம் எடுத்து விடுங்க கேப்போம்.
4: பக்கத்துல ஏதாவது பேசிட்டு இருப்போம், உடனே சார் பேசாதுன்னு சொல்லுவாங்க. அதை கேட்காம சரி சார் புக்கு அப்படியே மூஞ்சிக்கிட்ட அப்படியே பேசுவோம்.
3: ஓ, புக்கு மூஞ்சிக்கிட்ட வச்சு மறைச்சு இன்னொரு தடவை பேச ஆரம்பிச்சிருவீங்க. சரி அப்புறம்
4: என்ன கத்துக்கிட்டீங்க? முன்சுத்து பின்சுத்து வாரலிட்டு படைவீச்சு கல்யாணி பண்டறி பூப்பந்து சுருள் மான் கொம்பு வேல்கம்பு கத்தி கேடயம் ஃபயரு ஃபயர் ஸ்டிக்கு ரிப்பனு தண்ணீர் பந்தம் நாகம் 16 நாகம் தாலி ஃபைட்டிங்கு பன்னுருட்டு வணக்கம் பன்னுருட்டு ஃபைட்டிங்.
3: சூப்பர், இத்தனை விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. சரி, சிலம்பம் கிளாஸில் யார் உங்களுக்கு அதிகமாக இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க?
4: விசாலி மாஸ்டர், கிஷோர் மாஸ்டர்.
3: ரெண்டு மாஸ்டர். சரி, ரெண்டு பேரில் யார் ரொம்ப பிடிக்கும், எந்த மாஸ்டர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு?
4: ரெண்டு பேர்த்தையுமே
3: பிடிக்குமா? இப்படி சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன
4: பண்ணுறது? அந்த அனாத்த படத்தில் டைலாக் வரும்ல, அந்த படத்தில் நான் அத்தை பொண்ணும் இன்னொருத்தவங்களும் ரெண்டு பேரும் வந்து இந்த வாட்டி ஒரு விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அனாத்த அந்த இது ஒரு டைலாக் சொல்லுவாங்க.
3: டைலாக்கை போட்டு கவுத்துட்டிங்களே, ரெண்டு பேரும் என் ரெண்டு கண்ணு மாதிரி அப்படின்னு. சரி ஓகே, மாஸ்டர் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு அப்படின்னு. சரி, நீங்கள் மேட்சுக்கெல்லாம் போயிருக்கீங்களா சிலம்பம் சம்மந்தமா?
4: இங்கே திருச்சி அரியலூர் வந்து மேட்ச் வந்து பஸ் பேருக்கு பதிலாக டைம் ஆயிருங்கிறதுனால என் மாஸ்டர் வந்து பைக்கில் இங்கேருந்து திருச்சி அரியலூர் வரைக்கும் கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் மேச்சேரி போயிருக்கோம், சென்னை, கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி, சேலத்தில் ரெண்டு மேட்ச்சு, அப்புறம் கள்ளக்குறிச்சி.
3: வாவ், இத்தனை மேட்ச் அட்டன் பண்ணியிருக்கீங்களா, சூப்பர். சரி ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஜீவா கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீ அருணி நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட ஜீவா தான் ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அடுத்ததா நம்ம ஜீவா கூட பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த நேரத்துல ஒரு சூப்பரான தரமான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நான் என்ன ரெசிபி சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணுறதுக்கு ஒரு பக்காவான டிஷ்ஷு தான் சப்பாத்தி எக் ரோல். இந்த டிஷ்ஷு தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். எப்பயுமே இந்த சப்பாத்தி தனியாக அதுக்கு தனியாக கிரேவி செஞ்சுட்டு, இல்லை தோசை தனியாக அதுக்கு தனியாக கிரேவி செஞ்சுட்டு அப்படி தானே நம்ம செஞ்சுருப்போம். ஆனால் இன்னைக்கு சைட் டிஷ்ஷே இல்லாத ஒரு மெயின் டிஷ்ஷு என்ன அப்படிங்கிறத நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் சப்பாத்தி 2, முட்டை 2, கேரட்டு, கேபேஜ் இது ரெண்டும் நல்லா நறுக்கி எடுத்துக்கணும். அடுத்ததாக உப்பு, மிளகாய்த்தூள் கொஞ்சோண்டு, பெப்பர், அதுக்கப்புறமா கரம் மசாலா கொஞ்சோண்டு, இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. ஸோ சிம்பிள் தான், சப்பாத்தி 2 ரெடியாக இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு எடுத்து போட்டு இந்த டிஷ்ஷை செஞ்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் லைட்டாக எண்ணெய் விட்டு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிடணும். அது கூடவே நம்ம காய்கறிகள் இருக்கு இல்லையா, இந்த கேரட்டும் கேபேஜும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். இப்போது அதுக்கப்புறமா தேவையான அளவு கரம் மசாலாவும் பெப்பரும் உப்பும் மிளகாய்த்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து இன்னும் நல்லா வதக்கிட்டு லைட்டாக கொத்தமல்லி இலையை மேலே போட்டு இறக்குனா உள்ளார வைக்கிற இந்த ஃபில்லிங் ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஃபில்லிங்கை வந்து லைட்டாக செஞ்சோம் அப்படின்னா தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் இன்னும் வெங்காயம் தக்காளியெலாம் போட்டுட்டு நம்ம அதையே அவங்க தனியாக எடுத்து வச்சுருவாங்க, அதனால் அதெல்லாம் வேண்டாம். இந்த சிம்பிளான இந்த டிஷ்ஷை வந்து டக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு இதுவே போதும். அண்டு தேவை அப்படின்னா இதில் சாஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது சப்பாத்தியை வச்சு அதில் தேவைன்னா சாஸ் சேர்த்து இந்த ஒரு ஃபில்லிங்கை நடுவில் ஃபுல்லாக வச்சு ஒரு ரோல் அடித்து லஞ்ச் பாக்ஸில் வச்சோன்னு வைங்களேன், காலியாக தான் லஞ்ச் பாக்ஸ் ஈவினிங் வீட்டுக்கு வரும். அவ்வளோ சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த டிஷ்ஷு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இந்த காலையில் லேட் ஆகிடுச்சுன்னா என்ன செய்யறதுனே தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருப்போம் இல்லையா, அப்போ டக்கு டக்குன்னு பட்டு பட்டுன்னு இந்த டிஷ்ஷை எடுத்து செஞ்சிடலாம். ஸோ டைம் சேவிங்கான ரெசிபியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரொமக் ஃபில்லிங்கான ஒரு டிஷ்ஷாகவும் இருக்கும். இந்த ஒரு டிஷ்ஷை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அண்ட் இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக ப்ரோட்டீன் வந்து முட்டையில் அதிகமாக இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு 2-3 வேவிச்ச முட்டைகளை தரலாம். ஸோ இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதே நேரத்தில் கார்போஹைட்ரேட் வந்து சப்பாத்தியில் இருக்குது, அதனால் எல்லா வகையான குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா வகையான நியூட்ரியன்ஸுமே இந்த ஒரு டிஷ்ஷில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீ அருணி என் கூட. இப்போது பாட்டு கேட்டு வந்துடுங்க.

0: அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட ஜீவா தான் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ ஜீவா கூட இன்னும் சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு, அது வந்து இப்போ நம்ம பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்பயுமே நம்ம நிகழ்ச்சியில் குழந்தைங்க வந்து நிறைய பேர் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களும் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலையை என்னான 9787 707 8 இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணியோ இல்ல மெசேஜ் மூலமாவோ சொல்லுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். தொடர்ச்சியா இப்போ நம்ம கூட ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைங்களுக்கு பொதுவா இந்த டிசிப்ளின் அப்படின்ற ஒரு நல்ல ஒழுக்கத்தை எப்படி நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லி கொடுக்கறது மேம்?
5: டிசிப்ளின் நம்ம எப்படி கற்றுத்தருவோம் அப்படின்னா, இங்க ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா, கட்டாயம் நீங்க ரெட்டை ஜடை போடணும்னா ரெட்டை ஜடை போடணும், குலுசு போடக்கூடாது போடக்கூடாது, கட்டிங் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது போலவும் இருந்தாங்க அந்த அப்ப இருந்த மாணவர்கள். ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா மாணவர்கள் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டிசிப்ளின்னு நம்ம குழந்தை சைல்டுஹுட்ல இருந்தே நம்ம கொண்டு வரணும். ஸ்கூலுன்னா இப்படிதான் கட்டாயம் நெசசரி, இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும்.
4: கண்டிப்பா மேம், நிறைய விஷயங்களை இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஓகே, இப்போ அதே நேரத்துல நம்ம ஜீவா கூட பேசிடலாமா? ஜீவா, நீங்க வந்து சிலம்பம் கிளாஸ் போயிருக்கீங்க, ஸோ நிறைய மேட்ச் எல்லாம் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. நீங்க வந்து இத்தனை மேட்ச் போனதுல நீங்க கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம்னா எதை சொல்லுவீங்க?
6: இப்போ வரைக்கும் கத்துக்கிட்டது வந்து, அங்கே எப்போ போட்டாலும் ஸ்பீடாக தருமாடாமல் கரெக்டாக போடணும், குச்சி ஸ்டிக்கு கீழே விடாமல் கரெக்டாக போட்டால்.
4: கண்டிப்பாக ஜீவா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட்டடாக ரொம்ப ரொம்ப தடுமாறாமல் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும் அப்படின்றத நீங்கள் இத்தனை மேட்ச் போனதில் கற்றுக்கிட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, சூப்பர் ஜீவா, நல்ல ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ.
6: தேங்க்யூ.
4: வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்கள் கூட பேசுகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேட்டுருங்க. மலைவாழ் மக்களோட வாழ்க்கை வரலாறு, அவங்களோட உணவு முறை, அவங்களோட கலாச்சாரம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை சுவாரஸ்யமாக உங்ககிட்ட பேசுகிறதுக்காக எடுத்து வச்சுருக்காரு. ஸோ நிகழ்ச்சியை கேளுங்க. நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன். பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க, நீங்களுமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்கள் தருண். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இடத்த பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். யாருக்கும் அதிகம் தெரியாத இடம், ஆனால் மிகப்பெரிய உயரங்களையும் மர்மங்களையும் தனக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி. இதை பற்றி தாங்க. இந்த மலைப்பகுதியோட பேர் பார்த்தீங்கன்னா ரிமோ மாசிப் அப்படின்னு சொல்லுவாங்க. காரகோரம் மலைத்தொடரோட ஒரு பகுதியாக இருக்குங்க. லடாக் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மலை தொகுதி தான் இது. இதோட முக்கிய சிகரம் பார்த்தீங்கன்னா ரிமோ 1 சொல்லுவாங்க. இதோட உயரம் 7385 மீட்டர். உலக அளவில் 71வது உயரமான மலையாக இருக்கு. இந்த மலைத்தொகுதி ஒரு சிகரம் மட்டும் இல்லைங்க, 6 முக்கிய சிகரங்களை கொண்டதாக இருக்கு. அந்த 6க்குமே ரிமோ அப்படின்னு தான் பேரு. ரிமோ 1, ரிமோ 2, ரிமோ 3, ரிமோ 4, ரிமோ 5, ரிமோ 6 சொல்லப்படுது. இந்த எல்லா சிகரங்களுமே சேர்ந்து ஒரு சூப்பரான பெரிய மவுண்டைன் சிஸ்டத்தை உருவாக்குதுங்க. ரிமோ அப்படின்ற பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, வரி வரியான மலை அப்படின்னு. அதாவது இந்த மலைகள் லேயர் மாதிரி அமைஞ்சிருக்குமாங்க. ஒன்று மேலே ஒன்று, ஒன்று பக்கத்தில் ஒன்று, அப்படி இருக்குமா. இந்த மலையை சுற்றியுமே பெரிய பனிப்பாறைகள் சூழ்ந்திருக்கும். மத்திய ரிமோ பனிப்பாறை, தெற்கு ரிமோ பனிப்பாறை, வடக்கு டெராங் பனிப்பாறைன்னு இந்த எல்லா பனிப்பாறைகளும் இந்த மலைகளோட உயிராக இருக்கு. ஆனால் இந்த மலை ஏறுறது ரொம்ப கஷ்டங்க. முதல் வெற்றிகரமான மலையேற்றம் 1988 வருஷம்தான் நடந்தது. இந்தியா மற்றும் ஜப்பானிய குழு இந்த சிகரத்தை ஏறி முடித்தாங்க. இந்த மலை நீண்ட காலமாக யாருமே போகாத இடமா இருந்திருக்கு. காரணம் என்ன தெரியுமா? ரொம்ப தூரம், கடுமையான வானிலை, இராணுவ சூழ்நிலை. அதனால இது இன்னைக்குமே கண்ணுக்கு

வந்துடலாம் ஓகேவா. அதே மாதிரி ஏற்காட்டில் நீங்கள் மலையேற்றம் போகணும் அப்படின்னா முன்னாடியே முன்பதிவு செஞ்சு போகிற மாதிரி இருக்குங்க. மறக்காமல் வெப்சைட்டை பார்த்து முன்பதிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மலையேற்ற போகிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசம் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாட வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்தினாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னரா லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலக போர் வந்துருச்சு. அதாவது 1939 இரண்டாம் உலக போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்பில் போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. அப்போ வந்து 1952 இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்பில் போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் துவக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சார். அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில் தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 April 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்புல மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சி அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே தெளிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினார். இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னா அதற்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினாக்கிமட்டிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். நான் கடைசியா வந்துட்டு ஏற்காடு போயிருந்தப்போ அங்க கிளியூர் கிராமத்துல வசிக்கக்கூடிய பழனி அம்மா அப்படின்ற ஒரு அக்காவை சந்திச்சங்க. அவங்க கிட்ட இந்த இடத்துல, அதாவது ஏற்காட்டுல, என்ன மாதிரியான விவசாயங்கள் பண்றாங்க, அது மட்டும் இல்லாம வாழ்வாதாரத்துக்காக மக்கள் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க, மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய வசதிகள்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ நிறைய விஷயங்களை பழனி அம்மா அக்கா பகிர்ந்துகிட்டாங்க. வாங்க, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: இங்க மக்கள் பொதுவாகவே வந்துட்டு என்னென்ன விவசாயம் பண்றாங்க?
5: ஃபஸ்ட்ல எல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பீன்ஸு, அந்த 9 வகை அந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, தானியங்கள்லாம் எல்லாமே வரும், சாமை வரகு எல்லாமே வரும். இப்போ எல்லாமே இது பண்ணிட்டு எல்லாம் பணப்பயிராக போட்டாங்க, காஃபி, மிளகு, இந்த மாதிரி பணப்பயிராக போட்டாங்க. ஏன்னா வேலை கம்மி, அதில் வருமானம் அதிகம்னு சொல்லிட்டு எல்லாம் பணப்பயிராக்கிட்டாங்க. மக்கள் எல்லாமே அவங்கவுங்க சொந்த எஸ்டேட்டெல்லாம் ரியல் எஸ்டேட் ஃப்ளாட் போட்டு விற்றுட்டு எல்லாம் கூலி வேலை அந்த ஃப்ளாட்லேயே செஞ்சுட்டு இருக்காங்க. அதுதான் எங்களோட நிலமை. ஏற்காடில் இருக்கிற சொந்த மக்களோட நிலமை
4: இதுதான்.
5: இருக்குங்க சார், இப்போ வந்து நமக்கு ஒரு எமர்ஜென்சி எல்லாமே எடுக்கணும், இப்போ ஒரு ஸ்கேன் வசதி எல்லாமே எடுக்கணும்னா சேலம் தான் போகணும். எல்லா ஸ்பெஷலும் இருக்கிற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லவே இல்லை. நல்ல காலேஜ் கிடையாது, எல்லா குழந்தைங்களும் சேலம் தான் போகணும். அதுக்கு இவ்வளோ தூரம் வளைவில் சுற்றி சுற்றி போயிட்டு குழந்தைங்களால டயர்டில் படிக்க முடியாது. அதுவும் ஏற்பாடு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்கூல்லாம் வந்து பிரைவேட் ஸ்கூலு அந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. ஸ்கூல் இந்த பிளஸ் டூ வரலும் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, எல்லாம் சுற்றிலுமே ஸ்கூல் இருக்குது. காலேஜ் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக காலேஜ் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே இருக்கிற குழந்தைங்க வந்து அலைச்சல் இல்லாமல் பேரண்ட்ஸுக்கும் ஒரு டென்ஷன் இல்லாமல் படிச்சுட்டு வர முடியும் கண்டிப்பாக.
3: ரொம்ப பொறுமையா தெளிவா நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாங்க பழனி அம்மா அக்கா. அவங்களுக்கு நம்மளுடைய சோனா எஃப்எம் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கலாம் நேர்களே. தொடர்ந்து ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க நேர்களே. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: குப்பைகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர் கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காடு செம்மனத்தம் கிராமத்துல வசிக்கிறவங்க தான் சின்னத்தாய் அக்கா. இந்த சின்னத்தாய் அக்கா ரொம்ப அருமையா நாட்டுப்புற பாடல் பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கிராமத்துக்கு நான் போயிருந்தேங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள்லாம் என்னைய வரவேற்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் சின்னத்தாய் அக்கா நாட்டுப்புற பாட்டுமே வந்துட்டு பாட தொடங்கினாங்க. ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. அந்த பாடலை நான் கேட்டு ரசித்தேன். நீங்களும் கேட்கணும் இல்லையா? இதோ உங்களுக்காக அந்த பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க.

0: எப்படிங்க இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்லாம ரொம்ப அருமையா பாடலை பாடினாங்க. கேக்குறதுக்குமே இனிமையா இருந்தது. இந்த பாடலை பாடி கொடுத்ததுக்காக சின்னத்தாய் அக்காவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். சோனா எஃப்எம்மோட சார்பா நேர்களே, ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண், உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க நேர்களே. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்களும் காத்துக்கிட்டு இருக்கு.
1: என்னடா டேய் போடா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட 4வது பகுதியில் ஏற்காட்டில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஸ்பீசிஸை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த ஸ்பீசிஸோட பேர் என்ன தெரியுமா? டெகோமரியா கேபென்சிஸ் அப்படின்றது தாங்க. இது ஒரு அழகான பூக்கும் செடி. உங்களோட வீட்டையும் தோட்டத்தையும் அழகாக்கக்கூடிய ஒரு செடி தாங்க. இந்த செடியோட காமன் பேர் என்ன தெரியுமா? கேப் ஹனிசக்கள் அப்படின்றது தாங்க. ஆனால் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்கு. இது உண்மையான ஹனிசக்கள் குடும்பத்தை சேர்ந்தது இல்லைங்க. இந்த தாவரம் முதல்ல தென்னாப்பிரிக்கா, ஆப்பிரிக்காவோட பல பகுதிகளிலிருந்து வந்ததுங்க. ஆனால் இப்போ உலகம் முழுக்க தோட்டச்செடியாக பயன்படுத்தப்படுது. இந்த செடியோட அழகு எப்படி இருக்கும் தெரியுமா? 2-3 மீட்டர் உயரம் வரைக்கும் வளரும். பச்சை நிற இலைகள் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வளரக்கூடியதுங்க. வேலி, சுவர், பந்தலுக்கு மேலே படர்ந்து வளர முடியுமா இந்த செடியால? இந்த பூக்கள் தான் மெயின் அட்ராக்ஷனே. நீளமான குழாய் வடிவத்தில் ஆரஞ்சு, சிவப்பு, பாதாமி நிறத்தில் கிளஸ்டராக பூ பூக்குங்க. இதோட அந்த பிரைட்டான கலர் தான் பட்டர்ஃப்ளைஸ், பேர்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுது. இந்த செடி இயற்கைக்கு எப்படி உதவுது தெரியுமா? தேன்சிட்டு, பட்டாம்பூச்சிகள் அப்படின்னு இது எல்லாத்தையுமே அப்படியே தன் வசம் கவர்ந்து இழுக்குதுங்க. சில பறவைகள் கூட இதில் கூடு கட்டுமா. இதை கல்டிவேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபுல்லாக சூரிய வெளிச்சத்தில் நல்லா வளருமா, அதே மாதிரி பாதி நிழலில் கூட சர்வைவ் ஆகுமா, அதே மாதிரி நீங்கள் அதை வெட்டி ஈஸியாக வளர்க்க முடியுன்றாங்க. இந்த தோட்ட தாவரம் வளர்க்குறவங்க பிகைனராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அற்புதமான செடி தாங்க இந்த செடி. இதை எப்படி வந்துட்டு பராமரிக்கலாம் அப்படின்னா, தொடர்ச்சியாக கத்தரிக்கணும், அதுக்கப்புறம் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் அதிக பூக்கள் வளரும். இந்த செடியை எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வேலிக்கு, டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு, வீட்டோட செவுத்தில் அப்படியே படர்ந்து வளர்றதுக்கு, பால்கனியில் கார்டனிங் பண்ணுறதுக்கு, ஒரு வீட்டை இயற்கையாக அழகாக்குங்க. ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம், சில இடங்களில் இது ஆக்கிரமிப்பு தாவரமாக மாறக்கூடும். அதனால இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி தாங்க வளர்க்கணும். ஒரு செடி நம்ம வீட்டை அப்படியே அழகாக்குது. அழகு மட்டும் ஆக்காது, பறவைகளுக்கும் வாழ்க்கை தரும், இயற்கையை காக்கும். நேர்களே, ஒரு சின்ன தோட்டம் ஒரு பெரிய மகிழ்ச்சி. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நேர்களே. நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட வடக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய கோபர்க் தீபகற்பத்தில் வாழ்ந்த ஒரு அருமையான அரிய பழங்குடி குழுவை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க தான் அமுர்தாக் அப்படின்ற பழங்குடியினர்கள். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. அமுர்தாக் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை காமாரக் அப்படின்னு சொல்லிட்டு வேற சில பேர்கள்லையுமே கூப்பிடுவாங்களாங்க. கடலும் நிலமும் சேர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் இந்த அமுர்தாக் மக்கள். கோபர்க் தீபகற்பத்தோட கடற்கரை பகுதிகள்லையும் உள்நாட்டு நிலங்கள்லையும் அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களோட மொழியை பற்றி பேசணும் அப்படின்னா அமுர்தாக் மொழி இன்னைக்கு கிட்டத்தட்ட அழிஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த மொழியை கடைசியாக பேசின பேச்சாளர் யாரு அப்படின்னா சார்லி முங்குல்டா அப்படின்றவர் தாங்க. ஒரு மொழி இப்படி மறைஞ்சு போகுது அப்படின்னா அது ஒரு முழு கலாச்சாரம் மெல்ல மெல்ல மாறி மறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு சின்னம் தாங்க. இந்த மொழி வாய்ஜா குடும்பத்தை சேர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் உரிக் மற்றும் டிஜூரா அப்படின்ற ரெண்டு கிளை மொழிகளையுமே கொண்டது. அமுர்தாக் மக்களோட பாரம்பரிய நிலப்பரப்பு சுமார் 2300 சதுர கிலோமீட்டர். வான்டீமன் வளைகுடா கடற்கரை, கிரீக்குகள், ஆறுகள், இது எல்லாமே அவங்களோட வாழ்க்கையோட அடித்தளம்ங்க. இவங்க இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்தவங்க. கடலோர வளங்கள், நிலவளங்கள் எல்லாத்தையுமே சமநிலையோடு பயன்படுத்தி வாழ்ந்தவங்க. அமுர்தாக் மக்களோட புராண கதைகள் ரொம்பவுமே சுவாரஸ்யமானது. கனவு கால கதைகளில் இம்ப்ரோம்பேரா அப்படின்ற இடத்துலருந்து வந்த ஒரு உருவம் மாமூல் அப்படின்ற இடத்துல ரெண்டு குழந்தைகளை விட்டுட்டு போகுது. அவங்களோட ஒருவருக்கு கோமினூரு அப்படின்ற பேரு போகும் முன் அவள் அந்த குழந்தைகளுக்கு அமுர்தாக் மொழி பேசவும் முரரோவா அப்படின்ற உணவை தெரிஞ்சிக்கவும் சொல்லி கொடுக்குறாங்களாம். இது ஒரு கதையா மட்டும் இல்லாம அவங்களோட மொழியும் வாழ்க்கை முறையும் எப்படி தலைமுறைகளுக்கு பரவுனது அப்படின்றத காட்டுதுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான உண்மையை புரிஞ்சுக்கணுங்க. ஒரு மொழி மறைஞ்சிருச்சு அப்படின்னா அதோட சேர்ந்த கதைகள், நினைவுகள் மற்றும் அடையாளமும் மறையுங்க. அமுர்தாக் மக்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நம் மரபு பேசும் வரைக்கும் நம்ம வாழ்றோம், அதை காப்பாத்துறது நம்மளோட பொறுப்பு அப்படின்றது தாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில. ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம்இன் 9787-70-107 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட வாட்ஸ்அப்க்கு அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா கால் பண்ணியுமே சொல்லலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா வெபாயினியர்களே, நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: அண்ணா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேச வந்துட்டேங்க. எல்லாரோட வாழ்க்கையிலையும் பல்லாயிரம் நிகழ்வுகள் நடக்கும். அதில் சில நிகழ்வுகள் மட்டும் நினைவுகளாக இருக்குங்க. இந்த நினைவுகள் ஒரு அனுபவங்களாகவும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு வந்து உதவும். அப்படிப்பட்ட ஒருத்தருடைய வாழ்க்கை அனுபவத்தை நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி யாரை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரி கிருத்திகா, அவங்களோட கதையை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேங்க. நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் தோத்துட்டா, சரி இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுப்போங்க. ஆனால் கிருத்திகா ஐஎஃப்எஸ் அவங்க பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் தோத்துட்டா அடுத்து என்ன, முடியாது அப்படின்ற அந்த முடிவே இல்லைங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கான ஒரு வெற்றியும் கிடைச்சதுங்க. ஒரு இளம் பெண் ஐஎஃப்எஸ் அதிகாரியாக உயர்ந்தாங்க அப்படின்னு சொல்லலாங்க. இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா, சென்னையில் பிறந்து வளர்ந்த கிருத்திகா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா வந்து ஒரு அரசு வேலை பார்க்கக்கூடியவராக இருக்கிறாங்க. அம்மா கல்லூரி பேராசிரியராக இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் கிருத்திகா வந்து ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கிறாங்க, ஒரு சிவில் இன்ஜினியராக. இப்போ நார்மலாக அவங்க வேலைக்கு போயிட்டுருக்கிறதுனால அதில் வந்து பெருசான ஒரு திருப்தி அவங்களுக்கு வந்து கிடைக்கல. ஆனால் அந்த ஒரு டைமில் பார்த்திங்க அப்படின்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் மட்டும் கிருத்திகா அவங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருந்ததுங்க. முதல்ல அவங்க வந்து வீட்லேயே படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு ஐஏஎஸ் அகாடமியில் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு போய்கிட்டு, அதாவது ஒரு அகாடமியில் சேர்ந்து அவங்க வந்து படிக்கிறாங்க, அதே நேரத்தில் பார்ட் டைமில் ஒரு வேலைக்கு போயிட்டும் இருக்கிறாங்க. தினமும் 5 மணி நேரம் அவங்க வந்து அந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்காக ஒதுக்குறாங்க. தொடர்ந்து அவங்களோட வாழ்க்கையில் அவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள், எப்படி பல தடைகளை கடந்து ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரியாக உயர்ந்தாங்க அப்படி

0: டே தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேங்க. அப்படி இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, கிருத்திகா ஐஎஃப்எஸ் அதிகாரி அவங்களோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ செய்திகளை நம்ம வந்து பார்ப்போம். சில செய்திகள் வந்து பேப்பரோட, டிவியோட, நம்மளுடைய சோசியல் மீடியாவோட அது நம்ம மனசில் வந்து ஆழமாக பதியாதுங்க. ஆனால் சில விஷயங்கள் நம்மளோட மனசில் ரொம்ப ஆழமாக பதியும். அது ஒருத்தருடைய அவர் ஃபேஸ் பண்ண அனுபவங்களோட கூடன ஒரு கதையாக இருக்கலாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் இன்றைக்கி நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். கிருத்திகா ஐஎஃப்எஸ் அதிகாரி அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே மெட்ராஸ், சென்னை தாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கிறாங்க, அம்மா காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. வீட்டில் எல்லாருமே ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. அதே மாதிரி அதாவது அவங்க அப்பாவும் நல்ல ஒரு படித்தவர், அம்மாவும் படித்தவங்க. அதனால் வீட்டுக்கு வந்து அந்த படிப்பு அப்படின்ற விஷயத்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் கிருத்திகாவும் ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. படிச்சுட்டு சிவில் இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு பொதுவாக சிவில் இன்ஜினியரிங் முடித்தா என்ன பண்ணுவாங்க, உடனே வேலை தாங்க. ஏதாவது ஒரு வேலைக்கு ஐடி கம்பெனிக்கு போயிட்டு சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. அப்படி தான் கிருத்திகா அவங்களுக்கும் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்குதுங்க. கிருத்திகா அவங்களும் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே தான் வந்து ஒரு ட்விஸ்ட், டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. மாசமானா அவங்களுக்கு சம்பளம் வருது, ஆனாலும் அந்த வேலை அவங்களுக்கு அவ்வளோவா ஒரு பெரிய நிறைவை கொடுக்கல. இதுதான் நம்ம வாழ்க்கையா, இதுதான் நம்ம வேலையா? காலையில் எப்பயும் போல் வந்து கிளம்புறோம், வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் வந்து வீட்டுக்கு வரோம், இதுதான் வந்து ஒரு லட்சியமா அப்படின்னு, இதுதான் நம்மளுடைய லட்சியமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளார நிறைய கேள்விகள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. அப்போ தான் அவங்களுடைய கண்ணில் பட்டதுங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாம். அது வரைக்கும் அதற்கு முன்னாடி அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும், ஐபிஎஸ் அதிகாரி ஆகணும், ஐஎஃப்எஸ் அதிகாரி ஆகணும் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லைங்க. அந்த ஒரு டைமில் தான் அவங்களுக்கு வந்து தெரிய வருது சிவில் சர்வீஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு. ஸோ அதற்கு அவங்க வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து அவங்களுடைய கதையை நான் சொல்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துருங்க.

0: மச்சான், எதுக்கு கையாட்டிக்கிட்டே இருக்க?
1: மச்சான், என் கையை பார்த்தா தெரியல, புது வாட்ச் கட்டிருக்கடா.
0: ஓ அப்படியா, சரி மச்சான், உண்ட ஒண்ணு கேட்கவா?
1: ஒண்ணு என்ன? 10 கூட கேளு.
0: எந்த வாட்ச்ல கரெக்டா டைம் காட்டுன்னு சொல்லு.
1: எந்த வாட்சா தெரியலையே
0: மச்சான். எந்த வாட்சிலும் கரெக்டாலாம் காட்டாது, நாமளே தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும்.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: திறந்த வெளியில் குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேங்க. அப்படி இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு சாதனை பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க, கிருத்திகா ஐஎஃப்எஸ் அதிகாரி அவங்களோட ஒரு வெற்றி கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்க வந்து காலேஜ் முடிச்சுட்டு நார்மலாக வந்து ஒரு ஐடி கம்பெனிக்கு வந்து ஒர்க் போகிறாங்க. சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ஒர்க் போகிறாங்க. நல்ல வேலை கிடைக்குது, நல்ல மாதம் மாதம் சம்பளம் வருது. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த வேலை ஒரு பெரிய நிறைவை தரலைங்க. இதுக்கு தான் வந்து இந்த வேலை தான் நமக்கா அப்படின்ற நிறைய கேள்விகள்லாம் அவங்களுக்கு வந்து வருது. அப்புறம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க கண்ணில் படுது. ஆனால் அது வரைக்கும் அப்படி ஒரு எக்ஸாம் அவங்க வந்து கேள்விப்பட்டதே இல்லை. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. என்ன அப்படின்னா, நாம் இந்த சமூகத்துக்கு ஏதாச்சும் பெருசாக ஒரு விஷயம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, நல்லா ப்ரௌசரில் வந்து நிறைய நெட்டில் புக்ஸ்லாம் வந்து வாங்கி PDF-ஆ அதற்கப்புறம் கிடைக்கிற புக்ஸ்லாம் வாங்கி வீட்டிலே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கப்புறம் என்ன தான் வீட்டில் படித்தாலும் ஒரு முறையாக அகாடமியில் சேர்ந்து படித்தா கொஞ்சம் நல்லா நம்மளால் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும் எக்ஸாமில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு IAS அகாடமியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அப்படி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தாங்க இந்த UPSC-னா என்ன, அதற்கு எவ்வளோ ஒரு கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குதுங்க. உண்மையான அந்த போராட்டம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. அதாவது வீட்டில் உட்கார்ந்து படிக்கிறது அப்படின்றது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயம். ஆனால் பார்ட் டைம் வேலைக்கு போய்கிட்டு ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு அதே நேரத்தில் போட்டித் தேர்வுக்கு வந்து படிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கிருத்திகா ஐஎஃப்எஸ் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் 5 மணி நேரம் அவங்களுடைய படிப்புக்காக ஒதுக்குறாங்க. அந்த 5 மணி நேரம்னா அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய மொபைல் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த உலகமே ஆஃப் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஒன்லி புக்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இவங்களோட அந்த வெற்றி கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரிய

வேலை மாற்ற போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேங்க. அப்படி இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, கிருத்திகா ஐஎஃப்எஸ் அதிகாரி அவங்களோட ஒரு வெற்றி கதையை தான் சொல்லிகிட்ருக்கேங்க. ஒரு சாதனை பெண்ணா இவங்க எப்படி மாறினாங்க அப்படின்ற ஒரு கதையை தாங்க. அதாவது இன்றைக்கி காலகட்டத்தில், அதாவது மொபைல் ஃபோன், ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கூட நம்மளால் வந்து சோசியல் மீடியா பார்க்காம இருக்க முடியாதுங்க. ஆனால் கிருத்திகா அவங்க அந்த படிச்சுட்டு இருக்கிற ஒரு சமயத்தில், அந்த ஒரு காலகட்டத்தில், அந்த ரிசல்ட் வர வரைக்கும் அவங்க வந்து எந்த சோசியல் மீடியாவுமே பயன்படுத்த மாட்டாங்களாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸெட்ரா, இந்த எந்த ஒரு சோசியல் மீடியா பக்கமுமே அவங்க வந்து போகமாட்டாங்களாம். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. இதுவுமே அவங்களுடைய அந்த வெற்றிக்கு ஒரு காரணம். அவங்கள வந்து அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. என்னதான் நம்ம வந்து பார்க்க வேணாம் அப்படின்னு நினச்சாலும், நமக்கு வந்து சோசியல் மீடியா பார்க்கணும் அப்படின்னு வந்து தோணும், உடனே நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து அதிகமான டியூரேஷனில் வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். இப்படி மொத்த சோசியல் மீடியாவுமே பாய்காட் பண்ணாலும், அவங்களுடைய உழைப்புக்கு உடனே பலன் கிடைச்சதா அப்படின்னா இல்லைங்க. அவங்களுடைய முதல் அட்டெம்ப்ட் அதில் தோல்வி அடைகிறாங்க. 2வது அட்டெம்ப்ட் அதுலேயும் தோல்வி அடைகிறாங்க. 3வது அட்டெம்ப்ட் அதுலேயும் தோல்வி அடைகிறாங்க. 4வது முறை அவங்க முயற்சி பண்ணுறப்ப அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நூலையில மிஸ் ஆகுதுங்க. நினச்சி பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு முறை நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் தோல்வி ஏற்பட்டாலே, ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுலேயே ரொம்ப உடைஞ்சு அடுத்த முயற்சி எடுக்க மாட்டோம். அது நமக்கு செட் ஆகலைல்ல, தோல்வி அடைஞ்சிருச்சு, தோல்வி வந்துருச்சு, நம்ம தோத்துட்டோம், நமக்கு அது செட் ஆகாது போல், நமக்கு அது வராது போல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே நிறைய கேள்வி வரும். அதே சமயத்தில் மற்றவர்களையும் நம்ம வந்து சமாளிச்சாகணும் இல்லைங்களா. அந்த மாதிரி அவங்க சுற்றி இருக்கவங்களும் நிறைய கேள்விகளை வந்து முன்வைக்கிறாங்க. என்னம்மா 4 வருஷமாக படிக்கிற, இன்னமா பாஸ் ஆகலை, வேற ஏதாவது வேலைக்கு போகலாம்ல அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய கேள்விகளை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுடைய ஊர் மக்கள். ஆனால் கிருத்திகா ஐஎஃப்எஸ் அதிகாரி அவங்க எதை பற்றியும் கவலைப்படலைங்க. அவங்க மனசுக்குள்ளார ஒன்றே ஒன்று தான் இருந்தது, அவங்களோட இலக்கு. தொடர்ந்து இவங்களோட கதையை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்கள் கூட. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் இருக்கக்கூடிய கிருத்திகா, அவங்களோட ஒரு கதை தாங்க நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். தொடர்ந்து ஒரு 4 அட்டம்ப்டில் அவங்க தோல்வி அடைகிறாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 5வது முறையாக கிருத்திகா எக்ஸாம் எழுதுகிறாங்க. அவங்களோட உழைப்புக்கும் விடாமுயற்சிக்கும் ஒரு தகுந்த ஒரு வெகுமதி கிடைச்சது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஐஎஃப்எஸில் அவங்களுக்கு வந்து பணி கிடைக்குதுங்க. அதாவது அவங்க தோத்தப்ப அவங்கள வந்து கொஸ்டின் பண்ணவங்க, 4 முறையும் தோல்வியா, இத்தனை வருடங்கள் படிக்கிறியா அப்படின்லாம் கேட்டவங்களுக்கு அது வந்து ஒரு பதிலடி மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அவங்களுடைய ட்ரைனிங்கெல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து போட்டாங்க. திருச்சி மாவட்டத்தோட வன அலுவலராக அவங்களோட அந்த பணி வந்து ஆரம்பமாகுதுங்க. திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அழகான கிழக்கு தொடர்ச்சி மலை, பச்சை மலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கிருத்திகா அங்கே பொறுப்பேற்கும்போது பச்சை மலையோட அந்த நிலைமை அப்படின்றது ஓரளவுக்கு வந்து சரியில்லாமல் இருந்ததுங்க. என்ன தான் அந்த இயற்கை அழகு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும், ஆனால் அங்கே சரியாக மேனேஜ் பண்ணாததுனால டூரிஸ்ட் யாரும் போகாமல் வந்து இருந்திருக்கிறாங்க. அந்த சரியான ரோடு வசதியெலாம் வந்து கிடைக்காம இருந்திருக்கு, தங்கிறதுக்கு வசதி கிடைக்காம இருந்திருக்குங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்களும் சரியான வேலை கிடைக்காமலும் வாழ்வாதாரம் இல்லாமலும் வறுமையில் இருந்தாங்க. சென்னையிலிருந்து போன சென்னை பொண்ணு தான் கிருத்திகா ஐஎஃப்எஸ். அவங்க அங்கே போயிட்டு பச்சை மலைக்குள்ளார போகிறாங்க, மக்களோட பேசுனாங்க, அந்த காட்டை சுற்றி பார்க்குறாங்க, ஒரு பிளான் ரெடி பண்ணுறாங்க. அதாவது பச்சை மலை சூழலியல் சுற்றுலா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ரெடி பண்ணுறாங்க. நிறைய மாற்றங்களை அவங்க வந்து அந்த பச்சை மலையில் கொண்டு வராங்க. அதனால் மக்களுக்கும் டூரிஸ்ட்டாக வரவங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கண்டிப்பாக இவங்களோட கதை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.